மெர்சல் திரைப்படத்துக்காக இசைப்புயலின் இசையில் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய ஒரு இனிமையான பாடல் தந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துகளோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்குங்க. நேரம் அதிகாலை 5:35 இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெள்ளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்திரிலிருந்து ஐயக்கணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். குணசீலன், சீம்குமார், ஈடன், செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. யட்டியந்தோட்டையில் இருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், அதே போன்று குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அழகுசுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அருள் சந்திராவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல ஹட்டன் கேம் வெளியிருந்து சுந்தர், தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் வந்து நவீன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் பொங்கும் பூம்புணலில் வேளவத்தை ரஜினிலானி, காருண்யா, புஷ்பா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இனிய காலை நேர வணக்கம் நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேனக்கா. இன்று 22வது பிறந்தநாளை கொண்டாடும் ரவிச்சந்திரன் அனுஷன் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், அதே போன்று இன்று பிறந்தநாள் சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும், பெருமாள் விஜயகாந்த் வந்திருக்கிறாங்க பிளத் கோபிட்டி கழுபாவனில இருந்து. சந்தோஷமான ஆகவேதன வாழ்த்துக்களை நாங்கள் மனுஷன் அவர்களுக்கு வசந்தமேபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி விஜயகாந்த். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பலாங்குடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா மத்துக்கும அம்பைத்தன, விஜயராஜா, பனிமல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விதுஷா, நிமாஷி, பிரத்விக் மற்றும் சரத்குமார், மணிஷா ஆகியோருக்காக பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல கெரோலினா ஆரி வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கங்களோடு ரசரகம குசல்ராஜா வந்திருக்கிறாரு. கலபோவில வெள்ளையன் சவுந்தரராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பிள்ளையார் கோவில் அடி மன்னார் உப்புக்குளத்திலிருந்து வேலுசாமி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாரு. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்பதோடு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் வசந்த உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. பாஸ்கரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா சசிகலா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று பிறந்தநாள், சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறார். கிழவடன் பிரிவு ஹட்டநந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127125001 அதே போல 0127125111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.

அனைத்தும் சிறக்கட்டும். நீத்தமும் வசந்தம் ஒளிக்கட்டும். புத்தகம் போலுணர்ந்த தொகுப்பு புத்தனர்வினை காலை பொழுதினை நல்கட்டும். வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போன்று திருமண நாள், அதே போன்று நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்க அரிசி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பேட்டிலிருந்து மேரி வந்திருந்தாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய அன்பு கனவு போல் மற்றும் மகள் அனுஷாக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்களில் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பணாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு கஹல்வலை தோட்டம் தர்ணிகளிருந்து ஜீவா வந்திருக்கிறாங்க. துர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 5:55 முதல் 7:25 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:55 மணி முதல் 4:25 மணி வரை, ராகு காலம் காலை 10:25 மணி முதல் 11:55 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் வாழ்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பயம், சிம்மம் தடை, கன்னி செலவு, துலாம் உறுதி, விருச்சிகம் பிரிவு, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் வெற்றி, மீனம் வரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் வாழ்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பயம், சிம்மம் தடை, கன்னி செலவு, துலாம் உறுதி, விருச்சிகம் பிரிவு, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் வெற்றி, மீனம் வரவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோட விடியல் நிகழ்ச்சியில் இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். கேண்டி பென்வில்ல இருந்து பிரமிளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மகன் சிந்துஜன் தன்னுடைய 5வது பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவர் நீண்டோடி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக அம்மா பிரமிளா, தம்பி விதுர்ஷன், சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தம் வானொலி சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கேண்டி பன்வெளியில இருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. போனாக்களிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அதே போன்று சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல விஓயாலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல முல்லைத்தீவு உடுப்பு குளத்தில் இருந்து சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கல்கியவத்த ஆனந்த் இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெயந்திக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கேம்பியன்ல இருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாயக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்று நல்ல பல சுபகாரங்களை ஏற்படும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பின்னோயாளர் ரொசல்ல ராஜன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று மனைவி புவனா, மகள் சஞ்சனாக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக டிகோயா புளியாவத்தில் இருந்து போல்வீன் வந்திருக்கிறாங்க. மனைவி ரோனிகா, மகள் மகளான மரிய டென்சிலா, மரிய கார்மேலா, அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அறிந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டைமானார் செல்வசன்னதி சுதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்த மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன் மணிவண்ணன், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாரா எஸ்டேட்ல சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிற தொடர்ச்சியாக இயந்திரங்கள் இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. நேரம் காலை 6 மணி கடந்து 21 நிமிடம்.

வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் வானொலியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: இன்று ஜூன் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பிரதானமாக பாராளுமன்றத்தில் நேற்று பேசப்பட்டிருந்த விடயங்கள் தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த வருடத்திற்குள் நீக்கப்படும் என்ற முக்கியமான ஒரு விடயம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் இன்னும் பல விடயங்களும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் செய்த நபர்களை அம்பலப்படுத்த தேவையில்லையா, அது ஒரு காட்டிக் கொடுப்பா அல்லது ஒரு தேச துரோகமா என்ற கேள்வி ஜனாதிபதியினால் நேற்றைய நாளில் எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு குற்றமும் காலப்போக்கில் மறைந்து போவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகள் முறையாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், அதில் யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக நாங்கள் விரிவாக இன்றைய நாளில் பார்க்க இருக்கிறோம். அதுபோல நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹரக்கட்டா கொலை செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்க லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 3 பேர் கைதாகி இருப்பதான தகவல்கள் பிரதான செய்திகளாக வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம். சரித் ரகித் அருண் ஆகியோர் தான் ஜூலை 3 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருப்பதான தகவல்களை பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் இதுகுறித்த ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதான விடயம் அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பிரதானமாக ஒருணை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சரித்துக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேச இருக்கிறோம். அதுபோல பாராளுமன்றத்தில் இன்னும் பலரும் நேற்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் அவதானம் செலுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுபோலவே மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை பிரசுரித்திருக்கின்ற சர்வதேச செய்தியை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. குறிப்பாக வெனிசுவேலாவை புரட்டிய இரு நிலநடுக்கங்கள் 164 பேர் பலி, 1000 பேருக்கு காயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலகை உலுக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த செய்தி சமூக வலைதளங்களிலும் காணக்கூடியதாக இருந்தது. அந்த தகவலை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல டெங்குவின் வீதம் தற்பொழுது அதிகரித்து காணப்படுவதான தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்குவுடன் சிக்கன்குன்யாவும் அதிகரிப்பு என்பதாக பணிப்பாளர் கபில கண்ணங்கர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எனவே மக்கள் இதுகுறித்த வகையான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே இதுகுறித்து சுகாதார தரப்பினருக்கு மக்கள் முறையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதான தகவல்களும் பத்திரிகைகளில் பிரசாரமாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக அவதானம் செலுத்தி இருக்கிறோம். அதுபோல ஜூலை 1 முதல் தனியார் பஸ் கட்டணம் 20% வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதான செய்திகளும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அதுகுறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியினை பின்வருமாறு தந்திருக்கிறது. பாதாள குழு முக்கிய புள்ளி ஹரக்கட்டாவிடம் ரூபாய் 12 கோடி லஞ்சம் பெற்ற ரகித்த சரித் உட்பட 3 கைது, ஜூலை 3 வரை விளக்க மறியல் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியினை பிரதான செய்தியாக தந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹரக்கட்டா கொலை செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்க லஞ்சம், சரித் ரகித்த அருண கைது, ஜூலை 3 வரை விளக்க மறியல், முன்னாள் அமைச்சர் விஜயதாச தொடர்பிலும் விசாரணை என்பதாக அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது. இணைய பத்திரிகைகளும் அந்த செய்தி குறித்து பிரதானமான தலைப்புகளை வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதாள உலக சந்தேக நபரான ஹரக்கட்டாயினும் நதுன் சிந்தக்க கொலை செய்யப்படுவதில் இருந்து பாதுகாக்க 5000 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி அதில் முற்பணமாக 1200 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங், முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாசவினுடைய மகன் சட்டத்தரணி ரகித் ராஜபக்ச, விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்துடைய முன்னாள் பணிப்பாளர் அருண ஸ்ரீ சத்துரங்கா ஆகியோர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்னும் பல விடயங்கள் அதில் வெளியாக இருக்கின்றன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணை ஒன்றின் அடிப்படையில் இவர்கள் நேற்று காலை சிறப்பு குழுவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2023 மார்ச் மாதம் நடந்த சம்பவங்களை மையப்படுத்திய இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் நேற்று மாலை கொழும்பு பிரதான நீதவான் அசாங்கேஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார்கள். இதன்போது அவர்களை எதிர்வரும் ஜூலை 3 வரை விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். நேற்று லஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழுவினர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர் செய்த பொழுது ஆணைக்குழு சார்பில் உதவி பணிப்பாளர் இஷானி ராஜபக்சேவுடன் பிரதி பணிப்பாளர் அனுஷா சம்பத் பெருமா ஆகியோர் விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். முதல் சந்தேகவரான சரிதாபே சிங்க சார்பில் சட்டத்தரணி கமல் முன்னிலையாக இருந்தார். இரண்டாம் சந்தேகவரான ரஹித் ராஜபக்சே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான நெவில் அபிரத்ன, நலிந்த இந்திரதிச ஆகியோரோடு ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் செல்வா ஆகியோரும் ஆஜராகியிருந்தார்கள். மூன்றாம் சந்தேகபருக்காக சட்டத்தரணி கீத் கருணரத்ன முன்னிலையானார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பிரதி பணிப்பாளர் சட்டத்தரணி அனுஷா சம்பத் பெருமா விசாரணை தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்திற்கு பின்வருமாறு முன்வைத்திருந்தார். கனம் நீதவானவர்களே, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற அனாமதேய முறைப்பாடு ஒன்றை மையப்படுத்தி இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படியே இந்த மூன்று சந்தேகநபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். சிஐடி தடுப்பு காவலில் இருந்து ஹரக்கட்டா எனும் பெயரால் அறியப்படும் நதுன் சிந்தக்க கொலை செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கவும், சிஐடி தடுப்பு காவலில் இருந்து அவரை மாற்றி பூச சிறைச்சாலையை தவிர்த்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றவும் சந்தேகநபர்கள் லஞ்சம் பெற்றுள்ளனர். ஹரக்கட்டாவின் மனைவி எனும் மதுஷானியிடம் 5,000,000 ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டிருக்கிறது. பின்னர் அது 2,000,000 ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லஞ்ச விவகாரத்தில் சாட்சியர்களாக நதுன் சிந்தக்க, மிதிகம ருவான் ஹேபி எனும் நிர்மல கமகி உள்ளிட்டோரின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. ஹேபி எனும் நிர்மல் கமகி சத்திய கடதாசி ஒன்றையும் அளித்திருக்கிறார். மிதிகம ருவான் சத்திய கடதாசி அளிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார். நதுன் சிந்தக்கவினுடைய சகாவான ஹேபி எனும் நிர்மல கமகியை தொடர்பு கொண்டுள்ள முதல் சந்தேகநபரான சரித் தபே சிங்கவே இந்த லஞ்ச விவகாரம் தொடர்பிலான பேரும் பேசலை முன்னெடுத்திருக்கிறார். பின்னர் ஹேபி அந்த விடயத்தை துபாயில் வசிக்கும் ஹரக்கட்டாவின் மனைவிக்கு கூறப்பட்டிருக்கிறார். ஹேபிக்கும் துபாயில் உள்ள நிலையில் அவர் அங்கு தொழில் செய்து வந்திருக்கிறார் என்ற விடயத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்து ஹரக்கட்டாவை காப்பாற்ற ஹேபி ஹரக்கட்டாவின் மனைவியோடு கலந்துரையாடி முதல் சந்தேகநபருக்கு தொலைபேசி ஊடாக அறிவித்திருக்கிறார். அதன் பின்னர் முதல் மூன்று சந்தேகநபர்களும் 2023 மார்ச் 25 ஒரே விமானத்தில் துபாய்க்கு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சான்றுகள் அனைத்தும் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த லஞ்சத் தொகையானது துபாயில் உள்ள ஹேபியின் வீட்டில் கைமாற்றப்பட்டிருக்கிறது. குறித்த வீட்டில் சரத் தபசிங்க, ரஹித் ராஜபக்சே மற்றும் அருண ஆகிய மூன்று பேரும் கலந்து கொண்டிருக்கிற நிலையில் மற்றைய தரப்பில் ருவான் சாமர் எனப்படும் மிதிகம ருவான், ஹரக்கட்டாவினுடைய மனைவி மது எனும் மதுஷானி மற்றும் அவரது பிள்ளை ஹேபி ஆகியோரும்

லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அது 2,000,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1,200,00,000 ரூபாய் முற்பணமாக சந்தேகபர்களால் கூறப்பட்டிருக்கிறது. குறித்த சந்திப்பு இடம்பெற்ற தினத்துக்கு மறுதினம் மதுஷானி ஹேபியினுடைய வீட்டில் வைத்து 1,000,00,000 ரூபாவை கொடுத்திருக்கிறார். இதன்போது மிதிக மறுவானம் உடனிருந்திருக்கிறார். ஹேபியம் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பின்னர் சந்தேக நபர்கள் முற்பணத்தின் மிகுதி தொகையான 200,00,000 கோரியிருக்கிறார்கள். அந்த பணத்தொகை பின்னர் துபாயில் உள்ள ரஹித் ராஜபக்சேவினுடைய உறவினர் ஒருவரிடம் மிதிகம ருவான் ஹேபியின் ஊடாக கையளித்திருக்கிறார். இந்த பணம் அனைத்திலும் திர்ஹாம் பண அலகிலேயே கையளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனினும் இந்த பணத்தொகை கையளிக்கப்பட்ட பொழுது ஹரக்கட்டா சிஏடியிலிருந்து மாற்றப்படாமல் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஹரக்கட்டாவினுடைய மனைவி ஹேபியிடம் கையளிக்கப்பட்ட பணத்தொகையை மீள கோரியிருக்கிறார். இது தொடர்பில் ஹேபி சந்தேகவர்களை தொடர்பு கொண்ட பொழுது முழுமையான திட்டப்படி 2,000,00,000 ரூபாய் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் அதில் 1,200,00,000 ரூபாய் கையளிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகைக்கு ஏற்றவாறு ஹரக்கட்டா உயிர் சேதமின்றி காப்பாற்றப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் சிஐடியில் இருந்து மாற்றப்பட வேண்டுமாயின் மிகுந்த தொகையும் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் முதல் சந்தேக நபரான சாரிதா பீசிங்க 1,000,00,000 ரூபாயை திரும்ப தர முடியாது என கூறப்பட்டிருக்கிறார். அந்த பணம் 2 சந்தேக நபரிடம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறார். எனினும் 200,00,000 ரூபாவை மீளளிப்பு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த 200,00,000 ரூபாய் மிதிகம லசந்த எனும் லசந்த விக்ரமசேகர அண்மையில் வெலிகம பிரதேசபைக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர் ஊடாக ஹரக்கட்டாவினுடைய மனைவிக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக மது எனும் மதுஷானி இலங்கைக்கு வந்து வாக்குமூலம் அளிக்க விருக்கம் தெரிவிக்காத போதிலும் இந்தோனேஷியாவில் தற்போது இருக்கும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்திருக்கிறார். போலீஸ் அதிபருக்கும் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார். விசாரணையாளர்கள் முன்னெடுத்த விசாரணைகளில் இந்த 3 சந்தேக நபர்களும் 2023 3/25 துபாய்க்கு சென்று 2023 3/29 நாடு திரும்பியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பில் முதலில் சைபர் நியூஸ் எனும் இணையதளம் ஊடாக அனுஜ ரஞ்சித் ராஜபக்சே என்பவர் விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை ஆபாச இருவட்டுக்கள் ஆபாச பிரசுரங்கள் வைத்திருந்ததாக கூறி கைது செய்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அப்போதைய நீதியமைச்சர் 2 சந்தேக நபருடைய தந்தை ஆவார். அவர் சட்டமாதிபர் ஊடாக போலீஸ் மாதிபருக்கு தகவல் அளித்து இது போலியானது இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை 2023 செப்டம்பரில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தேக நபர்களுக்கு பிணையளிக்க ஆட்சேபனை முன்வைக்கிறேன் என தெரிவித்த பிரதி பணிப்பாளர் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149 அத்தியாயத்துக்கு அமைய பணிப்பாளர் நாயகத்தின் சான்றிதழை நீதிமன்றில் முன்வைத்திருக்கிறார். இதையடுத்து 2 சந்தேக நபர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா பிணை கோரியிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்வைத்த சான்றிதழ் சட்டத்தின் முன் வலுவற்றது என வாதிட்ட அவர் அந்த சான்றிதழை ஏற்றுக்கொண்டால் கூட விசேட காரணிகளின் அடிப்படையில் பிணை வழங்கலாம் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்படி தனது சேவை பெறுவதற்கு ஸ்லீப் அப்னியா எனும் நோய் காணப்படுவதாகவும் அதை விசேட காரணியாக ஏற்குமாறும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தனது சேவை பெறுநர் ஒரு சட்டத்தரணி என்ற நிலையில் அவர் ஏற்கனவே பொறுப்பேற்ற பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்குகளில் அவர் ஆஜராக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பிணையளிக்குமாறு கோரியிருக்கிறார். முதலாம் சந்தேக நபர் சார்பில் பிணை கோரிய சட்டத்தரணி முதலாம் சந்தேக நபருக்கு இருதய கோளாறு இருப்பதாகவும் அது தொடர்பில் 3 ஸ்டென்ட்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் 5 ஸ்டென்ட்கள் செலுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டு அதை விசேட காரணியாக ஏற்குமாறு குறிப்பிட்டார். 3 சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது சேவை பெறுநருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் எந்த குற்றச்சாட்டையும் நேரடியாக முதலாம் மற்றும் 2 சந்தேக நபர்களுக்கு மாத்திரமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனது சேவை பெறுநர் புரிந்த குற்றத்தை தெளிவாக முன்வைக்காத நிலையில் அதை விசேட காரணியாக கருதி பிணை அளிக்குமாறு கோரியிருக்கிறார். இதையடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அனுஷா சம்பத்த பெரும மீண்டும் விடயங்களை முன்வைத்திருந்தார். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 159 அத்தியாயத்தின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட சான்றிதழ் சட்ட ரீதியானது. எனவே சந்தேக நபர்களுக்கு பிணை அளிக்க வேண்டுமாயின் விசேட காரணிகள் ஆராயப்பட வேண்டும். முதல் சந்தேக நபர் மற்றும் 2 சந்தேக நபரினுடைய நோய் நிலைமையை விசேட காரணியாக கருத முடியாது. 2 சந்தேக நபருடைய தந்தை முன்னாள் நீதியமைச்சரும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டு துபாய் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவருக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 3 சந்தேக நபரை இந்த லஞ்ச பணத்தை உண்டியல் முறையூடாக நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுவே அவர் மீதான குற்றச்சாட்டு. எனவே சந்தேக நபர்களுக்கு பிணையளிக்க வேண்டாம் என்ற விடயத்தை அவரும் தெரிவித்திருக்கிறார். எனவே அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த நீதவான் அசாங்கேஸ் போதரகம லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த
ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149 அத்தியாயத்தின் பிரகாரம் சான்றிதழ் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். அதன்படி சந்தேகவர்களுக்கு பிணையளிப்பதாயின் விசேட காரணிகள் அவசியம் எனவும், எனினும் நீதிமன்றின் முன் அவ்வாறான போதிய விடயங்கள் முன்வைக்கப்படாததால் சந்தேகவர்களை எதிர்வரும் ஜூலை 3 வரை விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே நேற்றைய தினம் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு கைது சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அந்த செய்தியை பிரசுரித்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: மரண வழியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கின்றோம். தமிழன் பத்திரிகையினுடைய மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய கருத்தை மேற்கோள் காட்டி ஹொரணை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சரித்துக்கு எதிராக உள்ளுக்காற்று நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஹொரணை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சரித் அபேசிங்கவுக்கு எதிராக உள்ளுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று 25ஆம் தேதி இடம்பெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உரையாற்றுகையில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஹொரணை தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் சரித் அபேசிங்கவுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டிருக்கின்ற எமது கட்சி உறுப்பினருக்கு எதிராக நிச்சயமாக உள்ளுக்காட்டு நடவடிக்கை எடுப்போம், எடுக்க முடியுமான உயர்ந்தபட்ச நடவடிக்கை எடுப்போம். அதே நேரம் தவறு செய்தவர்களுக்கு குற்றம் செய்கின்றவர்களுக்கு எமது கட்சியில் எந்த இடமும் இல்லை, இடம்பெறும் விசாரணைகளின் பிரகாரம் அது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும், அதனால் நாங்கள் தெரிவிப்பதை செயற்பாட்டிலும் காட்டுவோம் என்றபடியும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தின பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல ரோஹித் ராஜபக்சவிடம் 5 மணி நேரம் விசாரணை என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 5ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வரான ரோஹித் ராஜபக்சவிடம் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். நேற்று காலை 9:45 மணியளவில் புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்த ரோஹித் ராஜபக்சே விசாரணை அதிகாரிகளிடம் விரிவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய நிலையில் பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் அங்கிருந்து புறப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மிரிகான பகுதியில் உள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டமை தொடர்பில் நடைபெற்ற விசாரணைகளுக்கு அமைவாகவே வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது, பிரதியமைச்சர் சத்ரு அபேசிங் என்பதாகவும் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். கடந்த கால ஆட்சிகளைப் போலன்றி தற்போதைய அரசாங்கத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்படுகின்றார்கள். தவறளித்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சத்ருங்க அபிசிங்க தெரிவித்திருக்கின்றார். முந்தைய ஆட்சிக் காலங்களில் அரசியல் பின்னணி கொண்டவர்களுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் சட்டம் வளைக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு சட்டம் நடைமுறைப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது அரசாங்கம் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியவர்கள், பாதாள உலகிற்கு உதவியவர்கள் மற்றும் அரசு வங்கிகளில் கடன் பெற்று ஏமாற்றியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் ஜனாதிபதியும் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். அவருடைய உரை மிகவும் முக்கியமான ஒரு உரையாக பார்க்கப்பட்டிருந்தது. பல்வேறு முக்கியமான விடயதானங்கள் குறித்து அவர் சுட்டிக்காட்டியிருந்ததை காணலாம். தினகரன் பத்திரிகை அவருடைய கருத்துக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. குற்றங்களை ஒழிக்க முயல்பவர் எதிர்கட்சிகளுக்கு எதிரிகளாக தெரிவது ஏன்? பயங்கரவாத தடைச்சட்டம் இவரிடம் நீக்கப்படும். ஒரு குடும்பத்தின் அரசியல் தேவைக்காகவே கீத் நோயார், உபாலி தென்னக்கோன், போத்தல ஜாயந்த் தாக்கப்பட்டனர். ஜனாதிபதி முதல் அடிமட்ட அதிகாரிகள் வரை ஒழுக்கமுள்ளோராக இருத்தல் வேண்டும் என்ற விடயங்களை மையப்படுத்தி உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குடும்பத்திற்காக, அதாவது ஒரு குடும்பத்திற்காக குற்றங்களை செய்திருந்தால் படையினர் என்றாலும் தண்டனை வழங்குவோம், சில மாதங்களில் பயங்கரவாத தடைச்சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்பதாக ஜனாதிபதி அன்ரோ குமார் தேசநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த விடயத்தினையே முன்னிலைப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணலாம். ராணுவ குழுவினர் குற்றம் செய்திருந்தால் தப்ப முடியாது, லசந்த கொலை, தாஜ்வின் மரணம், வெள்ளைவன் கடத்தல்கள் தொடர்பில் விசாரணை தீவிரம், சபையில் ஜனாதிபதி அறிவிப்பு, மக்களின் ஆணையை நிறைவேற்றப்படுகிறது, பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியினை பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து ஜனாதிபதி தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். எனவே அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாராளுமன்றத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில்தான் ஜனாதிபதியினால் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. என்னென்ன விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக அவதானம் செலுத்தலாம். ராணுவத்தினரோ அல்லது புலனாய்வு பிரிவிலோ உள்ள ஒரு சிறிய குழுவினர் ஏதேனும் ஒரு குடும்பத்தின் அதிகாரத்துக்காக அல்லது ஒரு அரசியல் முகாமினுடைய அதிகாரத்துக்காக அரசியலின் தேவையில் பேரில் குற்றச்சாட்டுகளை செய்திருந்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஊழல் மற்றும் கடந்த கால படுகொலைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போது விசாரணையாளர்களை எதிர்க்கட்சியினர் எதிரிகளாக பார்க்கிறார்கள், ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவே மக்கள் எனக்கு ஆணை வழங்கினார்கள் என்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்.
1: ඒවගේම දේශපාලන මේ සියල්ල මැඩ පැවැත්වීමෙන් තමයි මේ අපිට අවසන් කළ හැකි වන්නේ. ඒ නිසා හුදු මත්ද්‍රව්‍ය ඇල්ලීම සඳහා කරන වැටලීම්, පාතාල ඇල්ලීම සඳහා කරන වැටලීම් පමණක් ප්‍රමාණවත් වන්නේ නැහැ. දිගු කාලයක් අපේ රට මා කලින් කියපු කරුණුවල විශාලතම බරපතල මැදිහත් වීම හරහා තමයි මේ දක්වා වර්ධනය වුනේ. දැන් අපි තාම තීරණයක් කරන් තියෙනවා මේ සියල්ල විනාශ කරන්න ඕනේ. එහෙදි මා දන්නවා මේ විශාලස කාර්යභාරයට උර දෙන කණ්ඩායමක් ඉන්නවා. අවාසනාවකට විපක්ෂය අද ප්‍රධාන චූදිතයන් බවට පත් වී තිබෙනෙම කණ්ඩායම.
0: පොදේපොල් ඔලිප්පු තොරබාන සභේ ඔතිවිප්පු වලේ විවාදத்தில் நேற்று முற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே ஜனாதிபதி இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக வளர்ச்சியடைந்து சமூகத்தை பீதிக்குள்ளாக்கி வருவதோடு போதைப் பொருட்களால் சமூகத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை முற்றாக ஒழிப்பதற்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒடுக்கவும் பங்களிப்பது அனைவருடைய பொறுப்பாகும். குறிப்பாக இந்த போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் உருவாகுவதும் வளர்ச்சியடைவதும் அதன் பின்னணியில் தொடர்புள்ள பாரிய வலிமை பெறுகிறது. இந்த போதைப் பொருட்களையும் திட்டமிட்ட குற்றச்செயல்களையும் ஒடுக்குவதற்கு அதனுடன் தொடர்புள்ள முழுமையான துறை குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புள்ளோர் போதைப் பொருள் வர்த்தகர்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் அதிகாரத்துக்குள் பரவியிருந்து மோசடி, அரசுக்குள் இயங்கிய அரசு தரப்பு நோக்கிலான அமைப்புகள் மற்றும் அரசியல் அனைத்தையும் ஒடுக்குவதனூடாகத்தான் இதனை ஒழிக்க முடியும். போதைப் பொருள் சுற்றிவளைப்பு மற்றும் பாதாள உலகத்தினரை கைது செய்வதற்கான சுற்றிவளைப்புகள் மாத்திரம் போதுமானதல்ல. நான் முன்னர் குறிப்பிட்ட தலையீடுகளால் தான் இவை வளர்ச்சி அடைந்தன. இவை அனைத்தையும் ஒழிக்க நாம் முடிவு செய்திருக்கிறோம். இந்த பணியில் பாரியளவு பங்காற்றும் தரப்பினர் உள்ளனர். துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சியின் பிரதான குற்றவாளிகளாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இந்த மோசடி, திட்டமிட்ட குற்றச்செயல்கள், போதைப் பொருள் வர்த்தகர்கள், அரசு பொறிமுறைக்குள் செயற்பட்ட குற்றச்செயல்கள், அரசியல் என அனைத்தையும் ஒடுக்க வேண்டும். இதனை ஒடுக்குவதற்கு தேவையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கான அரசு நிறுவனங்களும் உள்ளன. நிறுவனங்கள் இருந்து பயனில்லை. அந்த நிறுவனங்களுக்கு நேரடி தலைமைத்துவம் வழங்கி அதனை தோற்கடிக்கக்கூடிய அரசு பொறிமுறை எமக்கு அவசியம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பணிக்கு அர்ப்பணிக்கும் நபர்கள்தான் இன்று எதிரணியுடைய பிரதான எதிரிகளாகவும் இலக்காகவும் மாறியிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார். இந்த பணியில் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ஷானி அபேசேகர் பெரும் பங்காற்றுகிறார். அவர் எதிர்த்தரப்பின் எதிரி. இதில் லஞ்ச ஊழல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க பாரிய பங்காற்றுகிறார். அவரும் எதிரணியின் எதிரி. இந்த பணியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி சனவிரத்ன பெரும் பங்காற்றுகிறார். அவரும் எதிரணியுடைய எதிரியாக இருக்கிறார். அதே போன்று அமைச்சர் ஆனந்த விஜயபால பெரும் பங்காற்றி வருகிறார். அவரும் எதிரணியால் எதிரியாக பார்க்கப்படுகிறார். இந்த பணியில் சட்டமாதிபர் திணைக்கள திலீப பீரிஸ் அதிக பங்காற்றுகிறார். அவரும் எதிரணியின் எதிரி. இதில் நீதிமன்றம் பெரும் பங்கு வகித்து வருகிறது. நீதிமன்றமும் இன்று எதிரணியின் எதிரியாக இருக்கிறது. அது ஏன்? நீதி நியாயம் நாகரிகத்தை ஏற்படுத்தும் முயற்சியை எதிரணியால் ஈரடிக்க முடியவில்லை. நீதி, நியாயம், ஜனநாயகம், நல்லாட்சி எதுவும் எதிரணிக்கு பிடிக்கவில்லை. இதுதான் உண்மை. அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அரசு அனுசரணையுடன் குற்றம் செய்த நபர்களை அம்பலப்படுத்த தேவையில்லையா? அது காட்டிக் கொடுப்பா அல்லது தேச துரோகமா? இல்லை, அது நாகரிகமான நாடொன்றை உருவாக்குவதற்கான நோக்கமே அதில் இருக்கிறது. எமது நாட்டை நாகரிகமான நாடாக மாற்ற வேண்டும். ஜனாதிபதி முதல் அடிமட்டத்தில் உள்ள அரசியல் தலைமை வரையும், ஜனாதிபதியுடைய செயலாளர் முதல் அடிமட்ட அரசு உத்தியோகத்தர் வரைக்குமான அனைவரையும் நாகரிகமான நாட்டின் பங்காளர்களாக மாற்ற வேண்டும். ஆனால் எமது நாடு அநாகரிகமான நாடாகவே இருந்தது. இது ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவு தொடர்பான கௌரவமும் பாராட்டும் எமது உள்ளங்களில் இருக்கிறது. ஆனால் எமது ராணுவமும் புலனாய்வு பிரிவும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் செயலாற்றியிருக்கையில் எங்காவது அவர்கள் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டால் நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். தேசிய மட்டத்திலான சர்வதேச மட்டத்திலோ அல்லது நாட்டின் இருப்புக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் எமது ராணுவமும் புலனாய்வு பிரிவும் செயலாற்றியிருக்கும் நிலையில் அவர்களை எந்த இடத்திலும் பாதுகாக்கவும் கௌரவிக்கவும் நாம் கடமை பெற்றிருக்கிறோம். அதனை மேற்கொள்வோம். ஆனால் எமது ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவில் உள்ள சில குழுக்கள் அரசாங்கத்தின் தேவைக்காக, ஏதாவது குடும்பத்தின் அதிகாரத்துக்காக அல்லது ஏதேனும் அரசியல் தரப்பின் அதிகாரத்துக்காக செயற்பட்டிருந்தால் அதற்கு உரிய தண்டனை வழங்கவும் எமது அரசாங்கம் பின் நிற்காது. எமது ராணுவத்தின் கௌரவத்துக்காகவும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் எமது மக்களின் பாதுகாப்புக்காகவும் இதனை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். எமது நாட்டில் அப்படியான சம்பவங்கள் நடக்கவில்லையா? லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார். அது சாதாரண சிவில் குடிமக்களுக்கு இடையிலான மோதல் அல்ல. அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்படுகிறார். அறிக்கைகளின்படி புலனாய்வு பிரிவினர் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை மறைக்கப்பட வேண்டுமா? தேவையில்லை. கீத் நோயார் கடத்தி செல்லப்பட்டு தாக்கப்பட்டார். அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. ராணுவத்தினுடைய ஒரு பாதுகாப்பு விடுதி என்று தெரிவிக்கப்படுகிறது. உப்பாலி தென்னக்கொன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, போத்தல ஜாயந்த மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, நாமல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவை சிவில் மோதல்கள் அல்ல, இவை ஓர் அரசு தனது அதிகாரத்தை ஒரு குடும்பத்துக்காகவும் தனது அரசியல் முகாமினுடைய அதிகாரத்துக்காகவும் செய்த குற்றங்களாகும். தாஜுடீன் படுகொலையும் அவ்வாறானதுதான். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலும் அவ்வாறானதுதான். சிறஸ் நிறுவனத்திற்கு தீ வைக்கப்பட்டது, இறுதி தின காரியாலயங்களுக்கு தீ வைக்கப்பட்டது, சியத்த நிறுவனத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. இவை அனைத்துக்கும் பின்னால் மிகச்சிறியதொரு அரசு இயந்திரத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் இருந்தார்கள். இதனை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டாமா? நாட்டில் வெள்ளை வேன் பீதி இருக்கவில்லையா? இலக்கத்தகடுகள் இல்லாத வெள்ளை வேன்களில் வந்து தோட்டத்தில் தங்களது வீடுகளை உடைப்பதற்கு எதிராக போராடியவர்கள் கடத்தி செல்லப்படவில்லையா? இவை சாதாரண சிவில் போதர்கள் அல்ல. அப்படியாயின் இவை என்ன? இவை ஓர் அரசு நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அரசின் இருப்புக்காகவும் பாதுகாக்க வேண்டிய படைகளுடைய மிகச்சிறியதொரு குழுவை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி நிகழ்த்திய காட்டுமிராண்டித்தனமான படுகொலைகளும் காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களுமாகும். இவ்வாறு குற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாம் நிச்சயமாக அந்த காட்டுமிராண்டித்தனமான படுகொலைகளுக்கும் காட்டுமிராண்டித்தனமான குற்றங்களுக்கும் எதிராகவும் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ள ஓர் அரசாங்கமாகும். ஏன் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காக நாம் இதனை செய்ய வேண்டும்? ராணுவத்தின் கௌரவத்துக்காக நாம் இதனை செய்ய வேண்டும். அதே போன்று அரசின் நாகரிக தன்மைக்காக நாம் இதனை செய்ய வேண்டும். இங்கு எவரேனும் இதற்கு எதிராக இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. உங்களால் இதற்கு எதிராக இருக்க முடியுமா என்ற கேள்வியினையும் நேற்றைய தினம் அவர் சபையில் எழுப்பியிருந்தார். இல்லை, இதற்கு எதிராக இருக்க முடியாது, இதனை குற்றவாளிகளால் மாத்திரமே எதிர்க்க முடியும். அந்த குற்றங்களுடைய மூலம் பலன் பெற்றவர்கள், அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டவர்கள் மற்றும் அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு காத்திருந்தவர்கள் மாத்திரமே இதனை எதிர்க்க முடியும். வேறு எந்த ஒரு சாதாரண பிரஜைக்கோ ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் மனிதர்களுடைய மனிதத்தன்மை மீதான கௌரவத்தை கொண்டிருக்கிற எந்த ஒரு பிரஜைக்கோ இந்த விசாரணைகளுக்கு எதிராக இருக்க முடியாது. ஷானி அபிசேகர, திலீப் பீரிஸ், போலீஸ் மாதிபர், அதே போன்று நீதிமன்றத்துக்கு ரங்க திசாநாயக்கு மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எதற்காக? அவர்கள் செய்த குற்றம் என்னவென்று எனக்கு கூறுங்கள். அவர்கள் செய்த குற்றம் என்னவெனில், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களை மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்துவதும் அது குறித்து விசாரணை செய்வதுமே ஆகும். அதற்காக அவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. எனவே யாராவது ஒரு நபர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த அதிகாரிகளை தனித்தனியாக அச்சுறுத்தி தனித்தனியாக பயமுறுத்தி இந்த முயற்சியை நிறுத்திவிட முடியும் என்று யாராவது நினைத்தால், இந்த முயற்சியை நிறுத்துவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்க மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாங்கள் அவர்களுக்காக முன்னிற்போம். இந்த நாட்டின் பொதுமக்கள் அவர்களுக்காக எழுந்து நிற்க வேண்டும். இந்த குற்றவாளிகளுக்காக முன்னிற்கிறீர்கள், நாங்கள் இந்த நாட்டின் பொதுமக்களுக்காக முன்னிற்க வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். அதே போன்று இதனுடன் பிணைக்கப்பட்ட ஓர் அரசியல் இருந்தது. குற்றவாளிகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக பணம் பெறுகிறார்கள். ஒருவர் கைது செய்யப்பட்ட முறையான வழிமுறையின்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் கொள்வதற்காக பணம் பெறுகிறார்கள், மரணத்திலிருந்து காப்பாற்றுவதாக கூறி பணம் பெறுகிறார்கள். அதற்கு கட்சி பேதம் இல்லை. அவை என்னவென்று உங்களுக்கு வெளிப்படும். கொல்லாமல் இருக்க பணம் கொடுக்கப்பட்டது, மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பணம் பிடிக்கப்பட்டது, பிடிஐயிலிருந்து அகற்றுவதற்கு பணம் கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் அரசியல் கட்டமைப்பு இவற்றுடன் தொடர்புபடுகிறது. இவை காலப்போக்கில் மரக்கடிக்கப்படவிடும் என்று சிலர் நினைத்தார்கள். காலப்போக்கில் இவற்றை மரக்கடிக்க இடமளிக்க மாட்டோம். குற்றவாளிகளை முறையான வகையில் சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் எமது அரசாங்கத்தின் பொறுப்பு. விசாரணை செய்து கைது செய்து சட்டமாதிவர்த்தனைக்கிறம் ஊடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொள்வோம். ஆனால் கைது செய்யப்படுபவர்களை கொலை செய்யும் ஒரு வரலாறு இருந்தது, கொலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கப்பம் பெற்ற ஒரு வரலாறு இருந்தது. இன்று காலை கைது செய்யப்பட்ட குழுவின் ரகசியங்கள் என்னவென்று அம்பலமாகும். இனிமேலும் இது போன்றவர்களை உங்கள் கட்சியில் வைத்திருப்பீர்களா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல் சிறையில் இருக்கும் ஒரு போதைப் பொருள் வியாபாரியுடன் 92 தலைவர்கள் ஒரு அரசியல் தலைவர் பேசியிருக்கிறார். 54 தலைவர்கள் அவர் அழைப்பெடுத்திருக்கிறார். ஏனைய அழைப்புகள் அவரிடமிருந்து இவருக்கு வந்திருக்கிறது. இவ்வாறானவர்களை இன்னும் உங்கள் கட்சியில் வைத்திருக்கிறீர்களா? குறைந்தபட்சம் கட்சிக்குள் ஒழுக்காற்று நடவடிக்கையாவது செய்தீர்களா என்று எனக்கு தெரியாது. இந்த அரசியல் அதிகாரம் இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை வளர்ப்பதற்காக துணையாக இருக்கின்றது. நாங்கள் அரசியல் அதிகாரம் இதற்கு வழங்கும் பாதுகாப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். யாரும் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூற வேண்டாம். எங்களுக்கு எதற்காக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? எமக்கு வழங்கப்பட்ட பாரிய மக்கள் ஆணைக்குள் ஒரு நோக்கம் இருந்தது. எமது அரசை நாகரிகமானதாக மாற்றுவதுதான் அந்த நோக்கமாகும். இந்த பாராளுமன்றம் நாகரிகமானதாக இருக்க வேண்டும் என இருக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும், விடயங்களை முன்வைக்க வேண்டும். நாகரிகமான போக்கு இங்கு தேவைப்படுகிறது. நாகரிகமான தன்மை இல்லாமல் போவது ஏன்? உங்களுக்கு நேரடியான தலைமைத்துவம் தேவை. உங்களுடைய உத்தரவுகளுக்கு எம்பிக்கள் கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும். ஆனால் இந்த பாராளுமன்றத்தை அநாகரிகமான நிலைக்கு மாற்றியிருக்கிறார்கள். நாட்டின் அரசியலையும் அநாகரிகமான நிலைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த நாட்டை நாகரிகமான பாதைக்கு கொண்டு வரும் பொறுப்பு எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்திலும் அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் இவை அனைத்துக்குள்ளுமே மீண்டும் நாகரிகத்தை கொண்டு வரும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஊழல் குறித்து நீண்ட காலமாக எமது தேர்தல் மேடைகளில் விவாதிக்கப்பட்டது. ஊழல் செய்த பணம் எவ்வாறு வெளியேற்றப்பட்டது என்று நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். பொதுவாக டிடி முறையின் ஊடாக பணம் செலுத்தப்பட்டு பொருட்களும் வரவில்லை. 2023 இதுவரை காலப்பகுதி டிடி ஊடாக டாலர் பில்லியன் வரை முற்கொள்பவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருட்கள் வரவில்லை. டாலர் பில்லியன் என்பது சுமார் 300 பில்லியன் ரூபாய் பணத்தை சாதாரண ஒருவரால் கொண்டு செல்ல முடியாது. சாதாரண ஒரு வர்த்தகரால் 300 பில்லியனை நாட்டிலிருந்து கடத்த முடியாது. ஆனால் கடத்தி இருக்கிறார்கள். இதற்குள் போதைப் பொருள் பணம் இருக்கிறது, ஊழலால் சம்பாதித்த பணம் இருக்கிறது, குற்றங்களால் சம்பாதித்த செல்வம் இருக்கிறது. அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. டாலர் பில்லியனுக்கும் அதிகமான தொகை அனுப்பப்பட்டும் இலங்கைக்கு பொருட்கள் வரவில்லை. 2 வருடங்களுக்கும் நெருக்கமான காலம் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதை தடுப்பதற்காகவே தற்போது விதிமுறைகளை மேற்கொண்டிருக்கின்ற விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஊழலால் சம்பாதிக்கப்படும் செல்வம் பாபால் உலக போதைப் பொருள் வியாபாரிகளுடன் பிழைக்கப்பட்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இல்லை. போதைப் பொருள் பணம், குற்றவாளிகளின் பணம், ஊழலால் சம்பாதி

போன்ற குடிவரவு குடியகர்வு திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், சுங்கம் போன்ற நிறுவனங்களில் இருந்து வழங்கப்பட்ட ஆதரவுகள் கணிசமான அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எமது போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் அதனுடன் பிணைந்திருக்கின்ற திட்டமிட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதற்காகவே எடுக்கப்பட வேண்டிய மிக வலுவான பல நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்ற விடயத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இருப்பினும் இது ஒரு இரவிலோ அல்லது ஒரு வருடத்திலோ முடித்துவிடக்கூடிய ஒரு விடயமில்லை என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் இது நீண்ட காலமாக வளர்ந்து வந்த ஒரு விடயமாகும். 80களின் முற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் நடமாடும் சில நகரங்களில் தான் இந்த போதைப் பொருள் வியாபாரம் இருந்தது, அல்லது கத்தி வாள் போன்றவற்றை கைகளில் ஏந்து கொண்டு தெரிந்த பாதாள உலகமாகவே இருந்தது. சிறிய துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்களை தவிர அது ஒரு பெரிய திட்டமிட்ட வலையமைப்பாக இருக்கவில்லை என்ற விடயத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். ஆனால் நீண்டகால ஓட்டத்தில் இது இன்று ஒரு பாரிய திட்டமிட்ட குற்ற கும்பலாக உருவெடுத்திருக்கிறது. நாம் 38T56 ரக துப்பாக்கிகளை கைப்பற்றியிருக்கிறோம். துப்பாக்கிகளை தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையை கைப்பற்றினோம். துப்பாக்கிகள் தயாரிப்பவர்களை கைது செய்திருக்கிறோம். துப்பாக்கிகளை கடத்தும் இளைஞர்களை கைப்பற்றினோம். வவுனியாவில் புதைக்கப்பட்டிருந்த வெடிக்குண்டு தொகுதியை கைப்பற்றினோம். கிழக்கில் மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்ட ஹெலிகாப்டர் ஒன்றை கூட தாக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றினோம். இவை அனைத்தும் இவர்களிடம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. இவர்களிடம் இந்த ஆயுதங்கள் இன்று நேற்று வந்தவையா? உள்நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்கள் இன்று தன்னிச்சையாக இயங்கும் நவீன துப்பாக்கிகளை பயன்படுத்தும் அளவுக்கு திட்டமிட்ட குற்ற கும்பலாக வளர்ந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாம் எந்த ஒரு செயல்முறையும் ஜனநாயகத்தை சீர்குலைத்தோ அல்லது ஜனநாயகத்தை வீழ்த்தியோ செய்ய மாட்டோம். அதனை நான் மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன். நாம் இந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் குறித்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய ஒரு அரசியல் இயக்கமாகும். எமது நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள் அல்லது அரசியல்வாதிகளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். தொலைபேசியில் பேசுவதற்கு கூட பயப்படும் ஒரு சூழல் இருந்தது. வீதியில் இறங்கு போராடுவதற்கு பயந்தார்கள். வெள்ளவன் வந்துவிடுமோ என்ற அச்சநிலை இருந்தது. அண்மை காலத்தில் நாம் எதிர்கொண்ட நேரடி அனுபவங்கள் இவை. போராட்டம் நடத்துவதற்கு பயந்தார்கள். கிராமத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து தாக்குதல் நடத்துவானோ என்று பயம் இருந்தது. மக்கள் ஒன்றில் அடங்கி வாழ வேண்டும் அல்லது பயந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில்தான் நாட்டை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற விடயத்தினையும் ஜனாதிபதி நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆட்சியாளர்களுக்கு பயந்து வாழும் ஒரு சமூகமோ, ஆட்சியாளருக்கு அடங்கி வாழும் ஒரு சமூகமோ எமக்கு தேவையில்லை. ஆட்சியாளரை தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்தும், ஆட்சியாளர் எப்போதும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்ற பொறுப்புணர்ச்சியுடன் செயற்படும் ஒரு ஆட்சிதான் எமக்கு தேவை. அதுதான் ஒரு நாகரிகமான அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவின் தன்மையாகும். ஆனால் எமது நாட்டில் அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான உறவின் தன்மை எங்கிருந்தது? ஒரு முஸ்லீம் நபர் ஒரு கட்டத்தில் பயப்படுகிறார், ஒரு சிங்கள நபர் ஒரு கட்டத்தில் பயப்படுகிறார், ஆட்சியாளருக்கு பயப்படுகிறார். ஆட்சியாளருக்கு பயந்து ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது. ஆட்சியாளரை கேள்வி கேட்க முடியும் என்ற சுதந்திர மனப்பான்மையுடன் செயற்படக்கூடிய ஒரு மக்கள் சமூகம் நமக்கு தேவை. எனவே நாம் எப்போதும் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்காக இருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் விரிவுபடுத்துவதற்காக பணியாற்றும் ஒரு அரசியல் இயக்கமாகும் என்ற விடயத்தையும் அவர் இதன் போது தெரிவித்திருந்தார். மக்களை பலப்படுத்தும் ஓர் அரசியல் நமக்கு தேவை. நாமும் அதை உருவாக்கவில்லை என்றால் யாரும் உருவாக்க மாட்டார்கள். ஆட்சியாளர்களை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஜனநாயகம் மக்களின் மனித உரிமைகளை மதிக்கும் ஒரு நாடு இது. இந்த பாராளுமன்றத்தில் வரலாற்று ஊடகங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றன, வரலாற்றில் எத்தனை ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வரலாற்றில் எத்தனை ஊடக நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி எதுவும் இன்று இல்லை. ஆனால் அந்த ஜனநாயகத்தின் உரிமைகளை பெறும் குடிமக்களும் தங்களது ஒழுக்கத்துக்கு கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று பல நீதவான் நீதிமன்றங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமை நியமிக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மூவரடங்கிய நீதிபதிகள் குழாத்தை நியமிக்க நீதிபதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். கீழ்மட்டத்தில் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. புதிதாக 50 நீதவான்களை நியமிக்க நீதிச்சபை ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. இப்போது நேர்முக தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து 33 பேர்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். திறமைகள் அந்த ஆளுமை கொண்ட நபர்களை நாம் இந்த துறைக்குள் உள்வாங்க வேண்டும் என்ற விடயத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது தெரிவித்திருந்தார். கீழ் நீதிமன்றங்கள் வீழ்ச்சியடை இடமளிக்காமல் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிப்பது குறித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். பிரதம நீதியரசர் மிகவும் தெளிவான விவரம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். எனவே உயர்நீதிமன்றங்களில் ஏற்பட்டிருந்த வெற்றிடங்களை மிக குறுகிய காலத்துக்குள் இம்மால் நிரப்ப முடியும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்காகவே நீதிபதிகளின் நியமனங்களை தாமதிப்பதாக சிலர் கூறியிருந்தார்கள். இதனை விட நீதிபதிகளுக்கு செய்யும் அவமதிப்பு வேறு எதுவும் இல்லை. நீதிமன்ற கட்டமைப்புக்கு அவ்வாறு அவமதிப்பை செய்யாதீர்கள். நீதிபதிகள் மிகவும் நீண்ட நேரம் பணியாற்றுகிறார்கள். அதே போன்று பெருமளவிலான வழக்குகளை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நீதியை வழங்குவதற்காக தங்களது உழைப்பை செலுத்தி வருகிறார்கள். எவ்விதத்திலும் ஒரு நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும் தேவை எமக்கு இல்லை. ஊடகங்களை கட்டுப்படுத்தும் தேவை எமக்கு இல்லை. போராட்டங்களை கட்டுப்படுத்தும் தேவையும் எமக்கு கிடையாது. ஊடகங்களுக்கு விமர்சனம் செய்யும் உரிமை இருக்கிறது. எம்மிடம் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது. அரசாங்கத்தில் தவறு இருந்தால் அதனை

இருக்கிறது. ஆனால் அதே போல தங்களது நாகரிகமான கட்டமைப்பு எது என்பது குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதில்லை, ஆனால் எப்போதாவது ஒரு நாள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஊடகம் பழைய குப்பை மேட்டிலேயே இருந்து கொண்டு சமூகத்தின் முன்பாக சென்றால் அவற்றுக்கு சமூகத்தில் இருக்கும் இருப்பு இல்லாமல் போய்விடும். முக்கியமாக ஜனநாயகத்தை நிலைநாட்டி இந்த போதைப் பொருள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் ஏனைய துறைகள் குறித்தும் நாம் அவதானம் செலுத்தி இந்த நாட்டை ஒரு நாகரிகமான நாடாகவும் இந்த சமூகத்தை ஒரு நாகரிகமான சமூகமாகவும் மாற்றுவதற்காக எடுத்துச் செல்லும் பயணத்துக்காக அனைவரது ஒத்துழைப்பையும் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்றும் ஜனாதிபதி நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு முக்கிய விடயங்களை அடையாளப்படுத்தி அவர் உரையாற்றியிருந்தார். எனவே நேற்றைய தினம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட வரவேற்கத்தக்க ஒரு உரையாக இந்த விடயம் பார்க்கப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சமூக வலைதளங்களிலும் இது குறித்த பல தகவல்கள் பிரசுரமாக இருந்தன. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: பிளவர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்னும் பலரும் நேற்றைய தினம் சபையில் மிக முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி உரையாற்றியிருந்தார்கள். செம்மணியின் நீதிக்காக மேலும் காத்திருப்பதா சபையில் விசனித்தார சாணக்கியன் எம்பி என்பதாக தமிழன் பத்திரிகையினுடைய ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக சர்வதேச நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து தொழில்நுட்ப உதவி, தடயவியல் நிபுணத்துவம் அல்லது டிஎன்ஏ பகுப்பாய்வு ஆதரவை அரசாங்கம் கோரியிருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். செம்மணி விசாரணைகளுடன் தொடர்புடைய சான்றுகள் மற்றும் பொருட்களை மூலாய்வு செய்ய எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் என்னவென இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியுமான ராசானக்கியன் நீதியமைச்சர் அர்ஷன நாணேக்காரவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். பார்லமென்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நிலையற்கட்டளை 27-2 விசேட கூற்றை முன்வைத்து இவ்வாறான கேள்விகளை எழுப்பிய அவர் மேலும் கூறுகையில், செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி பணிகள் தற்போது தமிழ் மக்களிடையே பெரும் கவலையை தோற்றுவித்திருக்கிற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. 1996 இடம்பெற்ற கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கினுடைய விசாரணைகள் போது மோதல்களின் போது காணாமல் போன பொதுமக்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதாக வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தொடர்ந்தே இப்பகுதி முதன் முதலில் பொதுமக்களின் கவனத்திற்கு வந்தது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணலாம். அண்மைக்கால அகழ்வாராய்ச்சியின் பொழுது 380 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சியாக செம்மணியை மாற்றியிருக்கிறது விடயத்தையும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: The ongoing excavations at the Chemmani mass grave site in Jaffna are a matter of significant public concern. The first site came to public attention following revelations made during the prosecution of the 1996
0: படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட செம்மணி விசாரணைகளுடன் தொடர்புடைய சான்றுகள் மற்றும் பொருட்களை மூலாய்வு செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, ஸ்கொட்லாந்து அல்லது வெளிநாடுகளுக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட எலும்புக்கூடுகள் மாதிரிகள் அல்லது தடயவியல் அறிக்கைகள் அடங்குமா மற்றும் அவற்றின் தற்போதைய நிலை என்ன என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சட்டத்தண்டிகள் மன்ற கூட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணும் அடுத்த கட்ட கட்டடத்துக்கு விசாரணையை நகர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதில் உதவி பெறுவதற்காக சிறந்த மற்றும் சர்வதேச அனுபவம் மிக்க தடயவியல் நிறுவனம் ஒன்று ஈடுபடுத்தப்படும் என்று நீதியமைச்சர் பார்லமென்றத்தில் உறுதியளிப்பாரா? செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் குறித்த உண்மையை கண்டறிவதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பதில்களை வழங்குவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளையும் அவர் நேற்றைய தினம் கேட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாகிறது. சர்வதேச ஒத்துழைப்புடன் செம்மணி விசாரணைகள் நீதியமைச்சர் ஹர்ஷன சபையில் உறுதி என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் தமிழன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இணைய பத்திரிகைகளும் பிரதான செய்தியாக அதை தந்திருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் மேற்கப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பான டிஎன்ஏ பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். செம்மணி மனித புதைக்குழி விடயம் உணர்வு பூர்வமானது என்பதை விளங்கிக் கொண்டிருந்த விடயம் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது. மருத்துவ பரிசோதனைக்கு மற்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போனோரின் உறவுகளிடமிருந்து ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒன்றிணைந்து நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்கியிருக்கிறது. அதுபோலவே தேசிய மட்டத்தில் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் தூதரகங்களுக்கும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையுடன் மறைக்கப்பட்ட விடயங்களை எமது அரசாங்கம் தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. கடந்த 25 காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் எவரும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையுடைய முற்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போதையிலிருந்து நாட்டை மீட்க அரசு அர்ப்பணிப்புடன் ஈடுபாடு, சபையில் அமைச்சர் சரோஜா என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கின்றார். போதைப் பொருள் வர்த்தகத்துடன் சம்பந்தப்பட்ட பெரும்பாலானவர்களை குறுகிய காலத்தில் கைது செய்ய முடிந்துள்ளதாகவும், போதைப் பொருள் குற்றச்செயல்கள் ஒழிப்புக்காக அரசாங்கம் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எமது அரசாங்கம் எந்த காரணத்துக்காகவும் குற்றவாளிகளை ஒருபோதும் பாதுகாக்காது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த விவாதத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், அரசியல்வாதிகள் ரீதியில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததில்லை என்பதுடன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சுயாதீனம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது விடயத்தையும் தெரிவித்திருந்தார்.
2: ஏ வகையும் அப்படி கதா கரன் ஓனே මෙන්න මේ මද්‍රව්‍ය භාවිතය ගැන කතා කරද්දී ඇත්තටම ලෝකයේ පුරාම මේ මද්‍රව්‍ය භාවිතය ශීඝ්‍රයෙන් වර්ධනය වෙන අතරේ
0: எனவே உலகளாவிய ரீதியில் இந்த போதைப் பொருளுடைய பாவனை அதிகரித்து வருகின்ற நிலையில் போதைப் பொருள் பாவனையை தற்பொழுது எமது நாட்டில் நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நேற்றிடம் சபையில் பேசப்பட்டிருந்தது. கஜேந்திரகுமார் எம்பியினுடைய கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கின் ஆளுநர் ஜனநாயக விரோதி கஜேந்திரகுமார் எம்பி கடும் சாடல் என்பதாக அதற்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழர் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு மாகாண ஆளுநர் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு துணை போகும் ஒரு கூலியாக செயற்படுகிறார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நச்சு போதைப் பொருட்களை ஒழித்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவரால் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இன்னும் பல்வேறு விடயங்களும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது போதைப் பொருள் விடயத்தில் வடக்கு கிழக்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அங்கு போதைப் பொருளை ஒழிக்க வேண்டுமாயின் அங்குள்ள முப்படையின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். வடக்கு கிழக்கில் ராணுவத்தில் இருப்பானது யாழ்ப்பாணத்தில் ஒரு சிப்பாய்க்கு 14 பொதுமக்கள் என்ற அடிப்படையிலும் வன்னி மாவட்டத்தில் ஒரு சிப்பாய்க்கு 2 பொதுமக்கள் என்ற அடிப்படையிலும் ஆக்கிரமித்திருக்கிற விடயத்தையும் தெரிவித்திருந்தார்.
1: ஒரு ராணுவ சிப்பாய்க்கு 2 பொதுமக்களுக்கு உரிய ரேஷியோயின் பிரகாரம் இன்றைக்கு அந்த இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான இருப்புன்றதை வந்து சாதாரண இருப்பு இல்லை, ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புலனாய்வு என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இராணுவத்துடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், போலீசினுடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால், இராணுவத்தை எடுப்போமே 20 டிவிஷன்ல 16 டிவிஷன் வடகிழக்கில் இருக்கு, 16 டிவிஷன். இப்ப இன்றைக்கு ஜனாதிபதி இராணுவத்தை பற்றி எல்லாம் பெரிய அளவில் வந்து புகழ்ந்து பேசின, போரை வென்றவர்கள் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.
0: இதேவேளை 13வது திருத்த விடயத்தில் போலீஸ் சபை மாகாணத்துக்கு வழங்கப்பட்டதாலும் அங்கு நியமிக்கப்படும் போலீஸ் அதிகாரிகள் முற்று முழுதாக போலீஸ் மா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் அடிப்படைய வேண்டியிருக்கிறது என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதனோடு இணைந்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். வடக்கில் நடக்கும் விடயங்கள் அனைத்துக்கும் ஜனாதிபதியை பொறுப்புக்கூற வேண்டும். அரசாங்க அதிபராக வேதநாயகத்தை சிறப்பான சேவகராக மக்கள் கருதினாலும் இப்போது ஜனாதிபதியின் முகவராக நியமிக்கப்பட்டு ஆளுநராக ஜனாதிபதியின் விருப்பத்தை திருப்திப்படுத்தவும் ஜனாதிபதியின் விருப்பத்துக்கு அடிப்பணிந்து செயற்படும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆளுநர் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உபத்தவிசாளரை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். ஆளுநர் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மற்றும் ஜனாதிபதியின் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு துணை போகிறார், உண்மையில் ஜனாதிபதியின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு அவர் ஒரு கூலியாக வேலை செய்கிறார், அதுவே வடக்கில் நடக்கிறது. ஆளுநர் ஜனாதிபதியின் அரசாங்கத்தின் மற்றும் அரசியல்வாதிகளின் கட்டளை கிணங்க செயற்படுகிறார், இதுவே உண்மை. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக போதைப் பொருளை பறக்குவதிலிருந்து வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்களை அழிக்கும் வேலைகளையும் முன்னெடுக்கிறது. இதற்கு முன்னர் இருந்த இனவாத அரசாங்கங்கள் முன்னெடுத்தவற்றை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறது. ஜனாதிபதி ஜனநாயகம் பற்றி வகுப்படுப்பதில் நேர்மாறாகவே வடக்கு கிழக்கில் அவருடைய முகவராக எடுப்படியாக நியமிக்கப்படும் ஆளுநரை வைத்து செய்கிறார் என்ற விடயமும் அவரால் நேற்று ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய கருத்துக்களை நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருக்கிறார். எரிபொருள் விலை அதிகரிப்பு அநீதியானது என்ற குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவராலும் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் பொழுது உள்நாட்டிலும் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் உலக சந்தையில் விலை குறையும் பொழுது நமது நாட்டில் எண்ணெய் விலை குறையாமல் இருப்பது பெரும் பிரச்சினையை உருவெடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்கம் தற்போது எரிபொருட்களுக்கு நிவாரணங்களை பெற்றுத் தருகிறதா? ஆமெனில் அந்த நிவாரணத் தொகைகள் எரிபொருள் வகைகள் அடிப்படையில் தனித்தனியாக கூறப்பட முடியுமா? அந்த நிவாரணத் தொகை எவ்வடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற விடயங்களையும் கேள்விகளாக முன்வைத்திருந்தார். பல்வேறு முக்கியமான கேள்விகள் அவர்களால் நேற்றைய தினம் சபையில் எழுப்பப்பட்டிருந்தது. எனவே இந்த கொள்வனவுகள் திறந்த போட்டித்தன்மை வாய்ந்த கேள்வி கோரலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதா? அவ்வாறு இல்லையெனில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வர்க்க ரீதியான அளவுகோல்கள் யாவை என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார்.
3: රජයේ මේවන විට ඉන්ධන සහනාධාරයක් ඉන්ධන සඳහා සහනාධාරයක් ලබා දෙනු ලබන්නේද?
0: இதே சந்தர்ப்பத்தில் பலசக்தி அமைச்சருடைய பதிலை மையப்படுத்தியதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய ஆறாம் பக்கத்தில் செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் மானியத்தில் மாற்றமில்லை கூறுகிறார் பலசக்தி அமைச்சர் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எரிபொருள் மானியம் வழங்கலை இடைநிறுத்த எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விலை குறைவடைந்து நிலையான தன்மையை அடைந்தால் அதன் பயனை மக்களுக்கு நிச்சயம் வழங்குவோம் என பலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சித் தலைவருடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாத விலைச்சுத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலையை அதிகரிக்கும் பொழுது முழு சுமையையும் நுகர்வோர் மீது சுமத்தவில்லை. எரிபொருள் மானியம் வழங்கப்படுகிறது. இதற்காக 57 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய், ஒக்டேன் 92 ரக பெட்ரோலுக்கு 20 ரூபாய் என்ற அடிப்படையில் மானியம் வழங்கப்படுகிறது. மானியம் வழங்கலை இடைநிறுத்த எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என்ற கருத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார்.
4: பெட்ரோல் சந்தா ரூபியால் 20 என விதியட்டு
0: ஒதுக்கப்பட்ட 57 பில்லியன் ரூபாய் முழுமையாக செலவழிக்கப்படவில்லை. எரிபொருள் விலை குறைப்பு குறித்து இதுவரையில் எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை இன்றும் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை. உலக சந்தையில் எரிபொருள் விலை நிலையற்றதாகவே காணப்படுகிறது. எரிபொருள் விலை குறைவடைந்து நிலையான தன்மை அடைந்தால் அதன் பயன் நிச்சயமாக மக்களுக்கு வழங்கப்படும் என்ற கருத்தும் அவரால் நேற்றைய தினம் சபையில் தெரிவிக்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்

0: சுயாதீன செய்தி பரவலில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். காலி முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. டெங்கு மரணங்கள் 30 உயர்ந்தன என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகையிலும் இது குறித்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. தற்பொழுது நாடு எதிர்நோக்கின்ற மற்றொரு மிக முக்கியமான சவாலாக இது பார்க்கப்படுகிறது. உயிர்கொல்லி டெங்கு நோயின் காரணமாக இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மரணங்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்திருக்கிறது. சுகாதாரத்துறையினர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை நாடளாவிய ரீதியில் பதிவாகி இருக்கின்ற மொத்த டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை சுமார் 49,000 பதிவாகி இருக்கிறது. தற்போது நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மொத்த நோயாளிகளில் 25,000 மேற்பட்டவர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகி இருக்கிறார்கள் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இம்மாதம் முடிவடைய இன்னும் 1 காலம் உள்ள நிலையில் இம்மாதத்தில் மாத்திரம் இதுவரை பதிவாகி இருக்கின்ற நோயாளிகளுடைய எண்ணிக்கை 15,000 நெருங்கியிருக்கிறது. நோயாளிகளுடைய எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதன் காரணமாக அங்குடை தொற்றுநோய் வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கடுபவில மற்றும் கம்பஹா உள்ளிட்ட பல பிரதான வைத்தியசாலைகள் தற்போது அவற்றின் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. இதன் காரணமாக தற்போதைய நிலைமையை கட்டுப்பாட்டை மீறி நாட்டில் டெங்கு ஒரு தீவிர தொற்றுநோய் நிலைமையாக மாறுவதற்கான கடுமையான அபாயம் காணப்படுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக அனைவரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. பருத்தி துறையில் டெங்கு ஒழிப்பு கலத்தரிசிப்பு, 123 இடங்களில் டெங்கு நுழைவு பரவும் அபாயம், 7 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பருத்தித்துறை நகரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட கலத்தரிசிப்பின் பொழுது 17 பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் 7 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்போது 123 இடங்களில் நுழம்பு பரவும் சூழல் இனம் காணப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை நகரசபையினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சமூக அளவிலான டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை நகரசபையினர், பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினர் உட்பட போலீசார், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர் மற்றும் ராணுவத்தினரும் இணைந்து வீடுகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள், சமயஸ்தலங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் இந்த விடயங்களை மேற்கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் காணலாம். நுழம்பு பெருகும் இடங்களை பரிசோதிக்க பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அதிகாரம், சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் எடுத்துக் கொள்கின்றோம். நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை பரிசோதனை நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாய்சிங்கை தெரிவித்திருக்கிறார். அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் தொழில்நுட்ப மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்கு பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். நாட்டில் முதன்முறையாக கிராமிய மட்டத்தில் டெங்கு ஒழிப்பு திட்டமும் அது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டமும் இதன்போது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. இதற்காக கிராம உத்தியோகத்தர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக சக்தி குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெங்கு பரவலால் ஏற்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் மற்றும் டெங்கு நோயாளிகள் தொடர்பான அனைத்து தரவுகளும் இதனூடாக கிராமிய மட்டத்தில் சேகரிக்கப்பட இருக்கின்றன என்பதாகவும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. 52% டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் அடையாளம், 5,000 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை மக்களுக்கு எதிராகவும், அதாவது இவ்வகையான விடயங்கள் குற்றச்செயலாக தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. டெங்கு நுழம்புகள் பரவக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணி வந்த சுமார் 5,000 பேருக்கு எதிராக இதுவரையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறான தரப்பினர்களை கண்டறிவதற்காக விசேட சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அரசாங்கத்தினுடைய பதில் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். அச்சங்கத்தினுடைய பதில் தலைவர் உப்புரோகன் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் டெங்கு நோயை தடுப்பதற்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் புதிய சுற்றறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய தரவுகளின்படி டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 29 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகி இருக்கின்ற டெங்கு நோயாளருடைய எண்ணிக்கை 49,000 கடந்திருக்கிறது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனினும் டெங்கு நோய் பரவல் புதிய வகை பரவல்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதாகவும் மருத்துவ நிபுணர் லக்மார் ஃபெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்ற விடயங்களுக்கும் அந்த பத்திரிகையை முக்கியத்துவம் அளித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் மிக அவதானமாகவும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டிய காலமாக இந்த விடயம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்றொரு விடயமும் பிரசுரமாக இருக்கிறது. 2027 கல்வியாண்டிற்காக தரம் 1 மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் கோரல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியினை தந்திருக்கிறது. 2027 கல்வியாண்டிற்காக பாடசாலைகளின் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான உத்தியோகபூர்வ செய்தி பத்திரிகை அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ செய்தி பத்திரிகையில் 2025 7 மாதம் 4 அன்று இந்த விசில் அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தரம் ஒன்று மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கின்ற 2025 இலக்க வழிகாட்டி சுற்றுநிருப்பம் தற்பொழுது அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.gov.lk இல் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் அதில் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். சாதாரண தர பரீட்சை மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை இணைய ஊடாக கோரல் என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக பரீட்சை திணைக்களம் கோரியிருக்கிறது. இதற்கமைய பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் June 25 to July 8 வரை ஆன்லைன் மூலம் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான www.donets.lk எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் பகுதிக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது onlineexam.gov.lk என்ற நேரடி இணைய முகவரி மூலமோ விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் 2025 சாதாரண தர பரீட்சைக்கு பயன்படுத்திய பரீட்சை சுட்டெண் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் புதியவர்கள் அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிவிட்டு பதிய வேண்டும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பாடத்திற்காக மறுபரிசீலனை கட்டணம் ₹200 என்பதுடன் இதனை கடன் வரவு அட்டைகள் அல்லது தபால் அலுவலகம் மூலம் செலுத்தலாம். ஒரு பரீட்சார்த்திக்கு ஒரு விண்ணப்பத்தை மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என்பதால் அறிவுறுத்தல்களை கவனமாக படித்து விண்ணப்பிக்குமாறும் கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்ற தகவலையும் நாங்கள் அதனோடு இணைந்த முக்கியமான தகவல்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் சர்வதேச செய்திகளின் பக்கமும் நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே மிக முக்கியமான செய்திகளாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வெனிசுவேலாவை உலுக்கிய இரட்டை பூமி அதிர்ச்சி, 164 பேர் உயிரிழப்பு, 971 பேர் காயம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை பிரதானமான செய்திகளாக தந்திருக்கின்றன. வெனிசுவேலாவை அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை அடுத்தடுத்து தாக்கிய 7.2 ரிஷ்டர் மற்றும் 7.5 ரிஷ்டர் அளவிலான சக்தி வாய்ந்த 2 பூமி அதிர்ச்சிகளில் சிக்கி குறைந்தது 164 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 971 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் செயற்பாட்டு ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக் சுயஸ் நிறைவித்திருக்கிறார். இவரின் தகவல்கள் அவரால் தற்பொழுது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பூமி அதிர்ச்சி சம்பவமானது வெனிசுவேலாவில் கடந்த 100 ஆண்டுக்கும் மேலாக நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பதிவாகி இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூமி எதிர்ச்சி சம்பவங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. சுமார் 40 செகண்ட்கள் இடைவெளியில் தாக்கிய மேற்படி பூமி எதிர்ச்சிகளுடைய அதிர்வுகள் பிராந்தியம் முழுவதும் உணரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வெனிசுவேலாவினுடைய தலைநகர் கரகசில் இருந்து சுமார் 1700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரேசிலினுடைய அமேசான் பிராந்தியம் வரை இந்த பூமி அதிர்ச்சிகளுடைய அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இதன் காரணமாக அங்குள்ள கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளையும் அலுவலகங்களையும் விட்டு வெளியேறி திறந்த வழிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். லகுவேரா மாநிலத்தில் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளின் கீழிருந்து 3 சிறுவர்கள் உயிருடன் மீட்கப்படுவதை வெளிப்படுத்தும் காணொலி காட்சி ஒன்றை அந்நாட்டு அரசாங்க தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. அதுபோல லகுவேரானது மேற்படி பூமி அதிர்ச்சிகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த மாநிலம் அனர்த்த வலயம் ஒன்றாக பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் பூமி அதிர்ச்சியால் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் இடிபாடுகளின் கீழ் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து மும்முரமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதே சமயம் அமெரிக்கா, சீனா, சிலி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்பன பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலாவுக்கு உதவும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்ற தகவலும் அதில் குறிப்பிடப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையின் நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. புதுமைகளோடும்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை உங்களை சந்தித்திருக்கின்றன. ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கிறது, முக்கியமான தலைப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் சொல்லும் போது இன்றைய நாளில் சிறப்பம்சங்களாக இருக்கின்ற தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுபோல முக்கியமான செய்திகளும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை வார இறுதி நாட்களை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். ஆக சந்தோஷமாக உற்சாகமாக இருங்கள். நிறைய பேர் வேலை போய் கொண்டிருப்பீங்க, வேலை செய்து கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் இவ்வளவு வெயிலுக்கு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, எல்லாரும் ஒரு கையில ஒரு கஃபியூர் எடுத்துக்கொண்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிங்கள். சந்தோஷமாக உற்சாகம் எடுத்துக் கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம். இப்போது நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள், 3029வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து 8, வெற்றி இலக்கங்கள் 10, 25, 29, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 8, வெற்றி இலக்கங்கள் 10, 25, 29, 30. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,46,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பட் பரிசாக 6,43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,915வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக மேசராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 29, 58, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 29, 58, 61. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,59,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 66 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 3,203வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 22, 47, 53, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 22, 47, 53, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 3, 1, 5, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 25,000 பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்கள் 5, 3, 1, 5, 7. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 68,37,670 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,06,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,364வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 11, 23, 41, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 11, 23, 41, 60. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 5, 7, 5, 8. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 5, 7, 5, 8. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,45,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,379வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து Q, சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 5, 57, 65, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து Q, சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 5, 57, 65, 71. 2 லட்சம் பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,42,50,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1033 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 10-35-42 அந்த வெற்றி முடிவுகள், மீண்டும் 10-35-42 2,00,000 பரிசுகள், 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 391,21,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 937 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரி ஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 9-4-4-1-3-8 அந்த வெற்றி முடிவுகள், மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 9-4-4-1-3-8 25,00,000 பரிசுக்கு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,94,580 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத்தளத்து டிக்கெட்டினை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக இருந்திருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது சுயாதீன ஊடக வலைமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் ஏற்பட்டில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் டேக்யா வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, இரண்டாவது கட்டமாக நடைபெறுகிறது. ஆக முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரியும் விபத்துகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் விபத்துகளை குறைக்கும் வண்ணம் பாடசாலை மாணவர்கள் வீதி சமிஞ்சைகள் அதே போல வீதி விபத்துகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக நாடக வடிவிலும் அதே போல பாத்தீங்கன்னா கருத்தரங்கு வடிவிலும் ஒரு செய்கின்ற ஒரு செயல் திட்டம் தான் இந்த டேக் கேப் திட்டம். இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் பாடசாலைகள் மத்தியில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக சுயாதீன ஊடக வலையை உங்களுக்கு தெரியும் ஐடிஎன் லக்கண்ட வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டம் தான் இந்த நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவசா குளத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப தவசா குளத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 36, 51 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 28, 36, 51 சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 3, 2 சிறப்பு இலக்கங்களாக 8, 5, 3, 2 நேற்று நாளில் 50,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,53,020 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,471 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 7, 13, 67, 80 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 7, 13, 67, 80 நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,75,845 பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,91,15,221 பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 6,229 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5, 4, 6, 7, 8, 2 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5, 4, 6, 7, 8, 2 நேற்று நாளில் 25,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,42,11,240 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,75,30,928 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,159 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 2, 17, 27, 43 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 2, 17, 27, 43 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56,51,440 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,60,12,882 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,577 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 16. வெற்றி இலக்கங்கள் 3, 59, 72, 77 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. சூப்பர் இலக்கம் 16. வெற்றி இலக்கங்கள் 3, 59, 72, 77 நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,800 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,62,23,302 அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1,00,000 அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனம் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1538 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 36, 45, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 36, 45, 48. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,34,00 அடுத்து 940 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,44,914 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 804வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 8, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 8, 2. நேற்று நாளில் 45,84,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 497வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 8, 2, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 8, 2, 7. 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 70,29,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

2026 ஆண்டு ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:55 மணி முதல் 7:25 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:55 மணி முதல் 4:25 மணி வரை, ராகு காலம் காலை 10:25 மணி முதல் 11:55 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் வாழ்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பயம், சிம்மம் தடை, கன்னி செலவு, துலாம் உறுதி, விருச்சிகம் பிரிவு, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் வெற்றி, மீனம் வரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் வாழ்வு, மிதுனம் சாந்தம், கடகம் பயம், சிம்மம் தடை, கன்னி செலவு, துலாம் உறுதி, விருச்சிகம் பிரிவு, தனுசு ஆதாயம், மகரம் லாபம், கும்பம் வெற்றி, மீனம் வரவு. இவை இன்றைய

பல்லேலக்கா பல்லேலக்கா ஆ கூல் கூல் சரி கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள் 102.6 102.8 வசையில் இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அது போன்று www.vasanthamfm.org கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடிந்து சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வந்து இன்றைய நாளுக்கான சிறப்பான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சொன்னது. ஆக தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து அனுபவித்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். என்ன தலைப்புன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரமே போது 8 மணி.

தசமத்தில் வசந்தம் எஃப்எம். அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நைனி நாகபூஷணி அம்பாளி.

ராஜா ராஜா, நான் புவனேஸ்வர ராஜா. சரி, உற்சாகமானது கூட்டுக்கட்டுகள் நீங்கள் காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி நான் சொல்லியிருந்தேன். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நான் கேட்க போதா சொல்லியிருந்தேன். சரி, இன்றைய நாள் முக்கியமான தலைப்புன்னு சொல்லும்போது எங்களை வாழ்க்கைக்கு பொருத்தமான தலைப்பு தான் இன்றைய நாள் வரப்போகிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆக போதைப் பொருட்களின் தீமைகள் புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் உலகளாவிய நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடைபெறப் போகிறது. உங்களுக்கு தெரியும், இதன் முக்கியத்துவம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஆக போதைப் பொருள் பயன்பாடற்ற ஒரு உலகத்தை, ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே ஒவ்வொரு நல்ல மனிதனின் எண்ணமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக நாங்கள் இன்றைய நாளில் பேசுகின்ற விடயம் என்னென்னால், இந்த போதைப் பொருள் காரணமாக நிறைய வாழ்க்கைகள், நிறைய குடும்பங்கள் இல்லாமல் போயிருக்கும், நிறைய இளைஞர்களின் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறது, நிறைய குடும்பங்கள் கலைந்து போயிருக்கிறது இந்த போதைப் பொருள் காரணமாக இல்லையா? இந்த குடிப்பழக்கம், இந்த போதைப் பொருள் காரணமாக. ஆக நான் இன்று கேட்கின்ற கேள்வி என்னென்னால், போதைப் பொருளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கான ஒரு காரணம் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் கண்ட ஒரு காரணம், ஏதோ குடும்பங்கள் பிரிந்திருக்கலாம், வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கலாம், இளம் வயதில் தன்னுடைய உயிரை பிரிந்திருக்கலாம், இது போன்ற பல விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம் இல்லையா? ஆக இன்றைய நாளில், இன்றைய நாளுக்கு பொருத்தமான தலைப்பு தானே இது. ஆக போதைப் பொருள் வேண்டாம் என்று சொல்வதற்காக நீங்கள் சொல்லுகின்ற ஒரு காரணம் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775-001 அல்லது 011-2-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

மெல்லிசையும் மெருகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

சிதிக்கு வாசம் காத்தோடு நல்ல ஒரு பாடல் காலையிலேயே இந்த மாதிரியான பாடல் கேட்கும் போது எவ்வளவு உற்சாகம் இல்லையா? கொடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழுத்து வந்திருக்கிறது சந்தோஷ் நாராயணன். சிகில் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். 8 மணி 20 நிமிடம், நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய சொந்தங்கள் அப்படியே கார் டிரைவ் பண்ணி கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் இந்த கேட்டுக்கின்ற தலைப்பு எல்லோருக்கும் முக்கியமான தலைப்பு இல்லையா? போதைப் பொருளை நீங்கள் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்ற காரணத்துக்காக ஒரு காரணம் எனக்கு சொல்லுங்கள். ஒரு காரணம், நிறைய காரணம் இருக்குது. ஒரு காரணம் வச்சுன்னா ஒரு காரணம் சொல்லுங்களே அப்படி கிடையாது, பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் சொல்லுங்கள், முக்கியமான காரணம் என்று சொல்லுங்கள் சொல்லி சொல்லியிருந்தது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இதுக்காகத்தான் நாங்கள் போதைப் பொருளை நாங்கள் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. முக்கியமான செய்திகளும் இந்த நாளில் இருக்கிறது. முக்கியமான விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூறியின்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லாடி ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறீங்க, அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அப்போ அனைத்து விதமான கட்டிட உபகரணங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல கடத்தொழில் செய்கிற நீங்கள் சொன்னால் கடத்தொழில் உபகரணங்கள் அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பைப் வகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எல்லா வகையான பைப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரே கூரையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. காரணம், ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள். சரியா, நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டு இருந்து தலையாட்டி கொண்டு போயிட்டு மறந்துடுறது கிடையாது, அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தலைவலி காய்ச்சல் வருது, காலையிலேயே வேலைக்கு போடும். இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு சனி ஞாயிறு லீவப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புற உங்களுக்கு இந்த ஒரு நாள் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, தலைவலிக்குமே, காய்ச்சல் வருமே, அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தா நான் சொல்ற விஷயத்தை செய்யுங்க. என்ன தெரியுமா, ஒரு மெல்டோரண்ட் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே சட்ட சட்ட சட்ட சட்டு பறந்து போயிடும். எப்படி சத்தம் பாத்தீங்களா, இதே கே பறந்து போயிடும். ஆக நீங்க சந்தோஷமாக நீங்கள் வேலை செய்யலாம். ஆக ஒரு மெல்டோரண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால் உள்ளதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, போனேஷனா இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கா சொல்லிட்டு போங்கறேன் சொல்லி நீங்க எல்லாம் சொல்றது எனக்கு கேக்குது. அதான் வெளியில போகிற நீங்கள் கூட எடுத்துட்டு போகணும் வேண்டாமா, மழை வருமா வராதான்னு ஜோசியக்காரன் கேக்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். சரியா, நாட்டில் பாத்தீங்கன்னா இன்று பல இடங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களம் இப்பொழுது எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க. அதன்படி மேல் சபரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பாத்தீங்கன்னா காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை ஏற்படக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைத்திய அளத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லப்பட்டுகிறது. ஆக இந்த விடயத்தை நீங்கள் செய்யப்படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பேரை சொன்னாலே இருக்கும் தெரியும். சரி, கஹல்பத்ர பத்மி. சரி, மலேசியாவில் அந்த நாட்டின் பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்ட கஹல்பத்ர பத்மே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதாள உலக குழு தலைவரின் முக்கிய, அவருடைய முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய என்பதுதான் நேற்றைய நாள் 25ஆம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட சம்பவம் பொழுது பதிவாகி இருக்கிறது. இவ்வாறு நாடு கடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா போம்பு போல தேவைக்கு சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன எனப்படும் 42 வயதான மாட்டியா என்று சொல்லப்படுகின்ற இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா கொட்டுக்கோட்டை யாகடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த. இவருக்கு எதிராக சட்டவிரோத காவல்துறையினர் ஏற்கனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன கேஸுக்காக இவரை தேடிக்கொண்டிருந்தாங்க, என்னத்துக்காக பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் பிரபலமாக பேசப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் மறந்து போயிருக்கு. தங்களுக்கு தெரியும் இவருக்கான பிரதான குற்றச்சாட்டு யாதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2022 ஜூலை 22ஆம் தேதி கம்பா நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வைத்து பம்பட்டா எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர் உட்பட இருவரை சுற்றுக்கொலை செய்த மற்றும் பலரை காயப்படுத்தியமைக்காகத்தான் இவருக்கான இந்த கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா நிறுவனம் சொந்தமான AK-047 என்ற விமானம் மூலம் தான் நேற்று 9:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது. பார்க்கலாம், குற்ற புலனாய்வு திணைக்கள் CID அதிகாரிகள் இவரை கைது செய்திருக்கின்ற விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுது. பார்க்கலாம், இதை பற்றி மேலதிக விசாரணை வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் கேட்ட தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: எட்டியந்தோட்டை எக்கிலாஸ் மீட் பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணிக்கு சங்காபிஷேகம் இடம்பெற்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை இடம்பெற்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு முத்துசப்பரபவனி இடம்பெற்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு தீர்த்த உற்சவம் இடம்பெற உள்ளது. பங்களா டிவிஷன் ஹட்டன் அருள்மிகு ஸ்ரீராமர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த தேர்த்திருவிழா விஞ்ஞாபனமானது இன்று காலை 7 மணியளவில் கணபதி வழிபாடு புண்ணியாக வாஜனம் நடைபெற்று நவக்கிரக ஹோமம் என்பவற்றுடன் கொடியேற்றம் இடம்பெற உள்ளது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணியளவில் புண்ணியாக வாஜனம் இடம்பெற்று பால்குட பவனி ஆலயத்திற்கு வந்தவுடன் அம்பாளுக்கு அஷ்டபந்தன சதநாம சங்காபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகேஸ்வர பூஜை இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஆலயத்தை வந்தவுடன் அம்பாளுக்கு பிராஜித்த அபிஷேகம் நடைபெற்று வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பூங்காவன பூஜை இடம்பெற உள்ளது. 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணியளவில் மாவிளக்கு பூஜை இடம்பெற்று நண்பகல் 12 மணியளவில் அம்பாளுக்கு கங்கை கரையில் தீர்த்தோற்சவம் நடைபெற்று கொடியிறக்கத்துடன் காப்பு அவிழ்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கரகம் வெளிவீதியுடன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பவனியுடன் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்று கங்கை கரையில் கரகம் குடிவிடுதலுடன் விழா இனிதே நிறைவேற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலைப்படுதல் உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் பாவனை வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன். போதைப் பொருள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் தானே, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போதைப் பொருட்கள் உங்களுக்கு தெரியும், புதிய புதிய போதைப் பொருட்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருட்கள் பாவனை வேண்டாம் சொல்வதற்கான காரணம் என்று நான் கேள்வியாக கேட்கும்போது அன்பான வணக்கம் போனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட தேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். அவர் சொல்லியிருந்தார், நான் என்னுடைய நண்பன் நல்ல ஒரு என்ன சொல்றது டீசென்டான நண்பன் சொல்லுவேன், நல்ல கிளீனா ட்ரெஸ் பண்ணுவான் அப்படிதான் இருப்பான். ஆனால் அதுக்கு பிறகு நான் பாடசாலையெல்லாம் விட்டு பிறகு அதுக்கு பிறகு நான் ஒரு வேலைக்கு போகும் வரைக்கும் உண்டா இருந்தோம். அதுக்கு பிறகு நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வந்த பிறகு அவன் போதைக்கு அடிமையாகி என்ன சொல்றது ஒரு ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே இல்லாத மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு மோசமா இருந்தது. ஏன் நீயா இப்படியா அப்படின்ற அளவுக்கு என்னால் அவனை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் போதைப் பொருளுக்கு அடிமை என்று சொல்லி அவன் என்று சொல்றான் என்னால் முடியல மச்சான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது இந்த போதைப் பொருள் பழக்கம். அதனால தான் வேணாமனு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு நல்ல விஷயம். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வருஷிக்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பத்தில் இருந்து அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பன் ஒருவர் நன்றாக படிக்கிற கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அவரும் அவருந்தான் ஒன்றாம் உள்ள ஒன்றாம் முதலாம் இடம் மாறி மாறி இருப்பாங்களா அந்த அளவுக்கு படிக்கக்கூடியன்னு வர்றான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏலெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாராம். அதுக்கு பிறகு போதைப் பொருளுக்கு அடிமையாகி தனக்கு கிடைச்ச வேலைக்கும் போகாமல் யூனிவர்சிட்டிக்கும் போகாமல் ஒன்றுமே போகாமல் தன்னுடைய வாழ்க்கையை போதைப் பொருளுக்காக அழித்து அந்த போதைப் பொருள் பாவனை செய்யக்கூடிய அந்த செட்டோடு தான் இருப்பாராம், அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாராம். இப்போது அவங்க அம்மா ரொம்ப ஒரே பிள்ளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன செய்வது இல்லையா, அதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன். போதைப் பொருள் ஒருவருடைய கல்வி எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த போதைப் பொருள் பழக்கம் வந்துவிட்டால் அவரையும் இல்லாமல் செய்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனேஸ்வரன் சொல்லி கொண்டு ஜெகதீஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கறாம். அவர் பார்த்தீங்கன்னா ஹட்டன் தான் ஊராம், தனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்காங்களாம், மூன்று பிள்ளைகளாம், அவங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாம். ஆனால் தந்தை போதை பழக்கத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் சண்டையாமல் ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம், ரொம்ப கவலைப்படுவாங்களாம். ஸோ அதனாலேயே அந்த குடும்பத்தின் நிம்மதி அப்படியே ஒளிந்து போனது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கவே கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருந்தார். ஸோ அந்த நிம்மதியை இழக்கக்கூடியதான் அந்த போதைப் பொருள் பழக்கம் என்று சொல்லியிருந்தார். பாருங்களேன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
5: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். போதை பொருள் அதை வேண்டாமனு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன கேள்வியாக இரலமான சொந்தங்கள் அதுக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். அதே போல உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்ல வீடு கட்டணும் சொன்னா மெல்வா QST கம்பிகளை வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா அது உண்மையிலே உறுதியாக இருக்க போகிறது. எப்போதும் உங்களுக்கு உறுதியான ஒரு வீடு வேண்டும், பரம்பரைக்கு உடைக்கக்கூடிய ஒரு வீடு வேணும் சொன்னால் அதை நீங்கள் மெல்வா QST கம்பிகள் மூலமாக அந்த வீட்டை கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே உறுதியான ஒரு வீடு கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
1: Your voice.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டில் இன்று பல பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சபர்கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கங்களால் மேலும் 4,300 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை துணிச்சல் மிகு செயல்

கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம். வசந்த் 9:11 நிமிடம். இப்போது பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும், அதாவது போதைப் பொருள் பாவனை வேண்டாம் என்று சொல்றதுக்கான ஒரு காரணம், ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, நீங்கள் சொல்லுகின்ற ஒரு காரணம் என்னன்னு சொல்ல கேள்வியாக கேட்டுக்கணும். ஏராளமான சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் புவனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூட எங்களோட தேவகி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வேண்டாம், போதைப் பொருள் காரணமாக ஏராளமான குடும்பங்கள் கலைந்து போயிருக்கிறது. எனக்கு தெரிந்த என் அன்பியின் குடும்பம், அவர் தொடர்ந்து போதைப் பொருள் பாவிதன் காரணமாக நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை கால் பண்ணி அழுவானா, ரொம்ப கவலையா இருக்கும் கேட்கும் போதே. ஸோ அந்த மாதிரியான நரக வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அவள் நினைத்து பிரிந்து விட்டாள். இப்பொழுது ரொம்ப அந்த வாழ்க்கையை குலைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கா. வணக்கம் பாலசுப்ரமணியம் எழுதிக்கிறீங்க. அது போல அன்பான காரை பொழுது வணக்கம் ரஞ்சினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். லெந்துலேருந்து எல்ஜின்லேருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். அதுபோல பலாங்குளிலிருந்து அவராசி வைந்தி மாற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் தமிழ்நாடு தோட்டம் ஆர்மங்கம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அன்பான காலை பொழுது வணக்கம் போனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பார்த்திபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் யாழ்ப்பாணத்திலிருந்து. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து மாலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அது மூளையையும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது, அடிமைத்தனத்தை உருவாக்கும், ஒரு முறை அடிமையானால் அதை விட்டுவிடுவது மிகவும் கடினமானதாக இருக்கலாம், இதனால்தான் அது வேண்டாம் என்று சொல்கிறோம். உடல்நல பாதிக்கப்படும், மனநலம் பாதிக்கப்படும், பதற்றம் மனச்சோர்வு போன்ற விஷயங்கள் வரும், குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களான உறவுகள் பாதிக்கப்படலாம், படிப்பு அல்லது வேலைத்திறன் குறையலாம், பொருளாதாரம் மற்றும் சட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உடல் மனம் மற்றும் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்க போதைப் பொருள் பாவனையை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கார்த்திகா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஹெட்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பி, வேறு உதாரணம் மட்டும் தேவையில்லை, என்னுடைய தம்பி போதைப் பொருளுக்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துவாங்க. நல்லா படித்த பையன் ஏன் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி வீணாக போயிட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ திருந்திட்டான், இருந்தாலும் நாங்கள் அந்த பட்ட வேதனை எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எட்டியனுடைய பணாவத்தை இலக்கு மட்டும்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு செல்வா அழைப்பின் ஏற்படுத்தினார். இப்பொழுது அவர் கடையில் பார்த்தீங்கன்னா சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். செல்வா கடையில் அங்கே இருக்கங்கெல்லாம் ஒளிச்சந்திரன் குமார் பாரிஷ் ரவி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கணும், அருள் பிரகாஷ் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கணும். இட்லி சாப்பிட்டு கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொன்னார். இட்லிக்கு காசு கொடுத்துருங்க அருள், சரியா? அருள் செல்வா சொல்கிறார் நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னு சொல்கிறார், கொடுத்துருங்க. சரி, அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கலாம். இன்னொரு கலாகாரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவிசாவல்லேருந்து தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். வசந்தம் எஃப்எம், வசந்தம்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கரகரப்பாக நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான விஷயங்களும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் அந்த விளையாட்டு பக்கம் செல்ல வேண்டும். பாத்தீங்கன்னா நேற்றைய போட்டி என்ன நடந்தது அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல ஃபீஃபா உலகின போட்டிகளும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதை பற்றிய விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று இலங்கைக்கான போட்டி என்ன நடந்தது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அதை பற்றிய விஷயங்கள், அதே போல நேற்று சதம் படித்தவர் போன்ற விஷயங்கள். நேற்றைய நாளில் இலங்கை அணி 308 ஓட்டங்களை பெற்றது. இதில் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் சோபித்தார்கள் கேட்டால் முக்கியமான வீரர்கள் சோபிக்கவில்லை. அதான் கவலையாக மாறியது நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில். முதல் நாள் முடிவின் போது இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 308 ஓட்டுகளை பெற்றது. நேற்றைய நாளில் துடுப்பாட்டு வரிசையை பார்க்கும்போது இலங்கை அணியின் சார்பாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக களம் புகுந்தவர்கள் சோபித்தார்களா என்று கேட்டால் சோபிக்கவில்லை. இலங்கை அணி ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக களம் புகுந்தவர்கள் பத்தும் நிஷங்கர் நேற்றைய நாளில் 2 ஓட்டுகளோடு ஆட்டம் வந்தார். நிஷாந்த் மதுசங்கர் 23 ஓட்டுகள், ஒரு 6 ஓட்டம் அடகலாக. தினேஷ் சந்திவல் 54 ஓட்டுகளை பெற்றுக் கொண்டார். நேற்றைய நாள் கமிந்து மெண்டிஸ் நான் சொன்னது போல எதிர்பார்க்கப்பட்ட வீரர் பூஜ்யத்தில் ஆட்டம் இழக்க, ஆனால் தனஞ்சய் சில்வா தன்னுடைய தலைமை பதவியை மிக சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார். நேற்றைய நாளில் 120 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 17-4 ஓட்டுகள் அடங்கலாக 168 பந்தில் 120 ஓட்டங்கள் அழகான ஒரு டெஸ்ட் போட்டியை விளையாண்டிருந்தார். நேற்றைய போட்டியில் மொத்தமாக பார்க்கும்போது சோனல் தினுஷா 43 ஓட்டுகள், மிலான் ரத்னாக்கி 27 ஓட்டுகள், மொத்தமாக 308 ஓட்டுகள். பந்துவீச்சு பந்தியில் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக கலைக்கின்றார் ஜஸ்டின். 11 ஓவர் பந்து வீசி ஒரு மேடின் ஓவர் அடங்கலாக 39 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அல்சாரி ஜோசப், ஷம்னார் ஜஸ்பர் ஜோஸ்பர் காரியர்கள் தாலா 2 விக்கெட்டுகளும், அதே போல குமார் ரோஷ் அவர்களும் கெமல் ரோஷ் அவர்களும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தனர். நேற்றைய போட்டியின் பந்துவீச்சு பலம் நேற்றைய நாளில் கலை கட்டியிருந்தது மேற்கு தீவுகள் அணியின் சார்பாக. பார்க்கலாம் இன்றைய இரண்டாம் ஆட்டம் என்ன நடக்கப் போகிறது, மேற்கு தீவுகள் அணி எத்தனை ஓட்டங்களை பெறப்போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக. பந்துவீச்சு பறவையில் இலங்கை அணி சோபிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த போட்டிகளை பொறுத்த மட்டும் நேற்றைய போட்டி நடைபெற்றது. அதே போல இந்தியா ஏ அணி மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கான போட்டி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொடுக்குது. இதில் நேற்றைய போட்டியில் இந்தியா ஏ அணி 334 ஓட்டங்களை பெற்றது, 333 ஓட்டங்களை பெற்றது, மணிக்கும் 4 விக்கெட்டில் எழுது முதல் நாள் ஆட்டம் முடிவெடுத்திருக்கிறது. பார்க்கலாம் இந்த டெஸ்ட் போட்டி என்ன நடக்க போகிறது சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் இந்த டெஸ்ட் போட்டிகளை பார்க்கும்போது இந்த ஏ அணியில் மிக முக்கியமான வீரர்கள் எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அணியும் சரி, இந்திய அணியும் சரி, நேற்றைய நாளில் சாய் சுதர்சன் கலக்கியிருந்தார். 132 ஓட்டுகள், 175 பதிலில் 19-4 ஓட்டுகள் அடங்கலாக. அதே போல நேற்றைய நாளில் ஆயுஷ் பாண்டி 25 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல நேற்றைய நாளில் ஆட்டமிழக்காமல் ஜோரல் பாத்தினா 58 ஓட்டுகள் பெற்றுக் கொடுத்தார். அதே போல ஷைக் ரஷீத் 53 ஓட்டுகள் ஆட்டமிழக்காமல் மொத்தமாக 4 விகிதங்கள் மாத்திரம் எழுதியிருக்கிறது. 333 ஓட்டுகளை பெற்றுக்கிறது. நேற்றைய நாளில் திலோன் ஷதீர 2 விகிதங்களை வீழ்த்தியிருந்தார். சாமிக்கு குணசேகர், அதே போல ரவீந்து ஃபெர்னாண்டோ ஆகிய தலா ஒவ்வொரு விகிதங்களையும் வீழ்த்தினார்கள். பார்க்கலாம் இரண்டாம் ஆட்டம் இன்றைய போட்டி இருக்கிறது. அது பற்றிய விவரங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். We'll be right back.

இருந்து ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் அந்த பாடல் எடுத்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் 102.6 102.8 நிலவரசில் இல்லைங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். சரி, நாங்கள் ஒரு முக்கியமான விடுதலை சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் பல வகையான பொருட்கள் கடத்தொழில் சார் உபகரணங்கள் கட்டிட உபகரணங்கள் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆசைப்படுவீங்க இல்லையா? காரணம், போக்குவரத்து செலவு என்பது மிக மிக குறைவாக மாறுகிறது. ஆக ஒரே இடத்து நீங்கள் அனைத்து விதமான பொருட்களும் நீங்கள் கொள்முதல் செய்யும் போது தெரிவுகள் அதிகமாக இருக்கும். அதே தரமான விலையில் நியாயமான பொருட்கள், அதாவது நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெறும்போது உங்களுக்கு அதிகபட்சமான பொருட்களையும் நீங்கள் கொள்முதல் செய்ய முடியும் இல்லையா? எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பொருட்கள் கொள்முதல் செய்ய முடியும். இப்படியான வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொன்னால் அது ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. ஆக ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூரியின் கீழ் பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க, வேலை தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும், தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். மெல்டோல் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிருமா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா உற்சாகமா இருங்க, எப்போதுமே கலகலன்னு பேசியிருக்கணும் என்ன மாதிரியும். ஓகே, வருகிறது பாடல் பராசக்தி திரைப்படத்துக்காக.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம்

0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டரத்திலேயே வந்து கொண்டிருக்கிறார் மதுபாலகிருஷ்ணன் பாடகர்.
1: திரை உலகின் நட்சத்திர
0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எங்கிருந்தாலும் உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய அழைப்பின் வழியாக எட்டியந்துறை பணாபத்து இலக்கம் ஒன்றிலிருந்து ரவி கேரஜில் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ரவி இணைந்து கொண்டிருந்தார். அங்க இருக்கலாம் சத்யா, சிடிபி ரவி, ரோஷான், ரொனல் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுத்தார். சரி, எல்லோருக்காகவும் பாடல் இருக்கிறது. அதே போல ஆட்டோ விஸ்வநாத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். அதே போல அன்பு கலந்த வணக்கம் எப்படி முந்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன். விஷயம் தன்னைத்தானே இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலை தான் இந்த குடிப்பழக்கம். நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் குடிப்பழக்கத்தை வெறுக்கிறேன், வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டேன். விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ரத்னபுரிலிருந்து. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்பு எங்கள் மீது அன்பாக இருக்க வேண்டியவர்களை எம்மை வெறுப்பார்கள். மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு எங்கள் மீது வெறுப்பு வரும். அதே போல 3 முதல் தான் ஒருவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரத்த வாமிட் வந்து இறந்து போனாராம். ஸோ அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, குடிப்பழக்கத்தினால ஒரு உயிரை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மெட்டியாந்தோட்டிலிருந்து. நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்துக்குன்னு சொல்லிக்கொண்டு ஓகே, கஜா பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு, சரி எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னு அப்படி இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய, போதை பொருள் தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நிரந்தர இழப்புகளை விட்டுச் செல்லும். அதனால் போதை பொருள் வேண்டாம் அப்படி நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லக்கூடிய மது நாவல் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. மது, சரி மதுவே சொல்லிட்டாங்க ஏன் அப்ப கேளுங்களேன். ஓகே, மாமாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலை இப்பொழுது வணக்கம், முதல் லைக் நான் தான் சொல்லிக்காரு, நன்றி. அதே போல பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்து ரொம்ப சந்தோஷம். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க. தலைப்பு அருமையா இருக்குது, அருமையான தலைப்பு. குடியால் குடும்பம் பெரிய வாய்ப்பு இருக்கிறது, மனைவி நல்லது கதைத்தாலும் கூட போதையில் இருக்கும் போது கணவனுக்கு வேற மாதிரிதான் கேட்கும். ஸோ சண்டை அடிக்கடி வந்துடும். ஓகே, அதனால வந்துட்டு போதைப் பொருள் இல்லாமல் இருப்பது நல்லம். ஆக சொந்தங்கள் பிரிவதை கண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாத முக்கியமான இடங்களில் அவர்கள் இருக்கும் மரியாதை இழக்கிறார்கள். அது ரொம்ப கவலையாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் அண்ணா. மீனக்கா மட்டாரவள்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கலாம் எல்லையிலிருந்து. சரி, ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. தொண்டைமணர் செல்வ சனது சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் ஃபேஸ்புக் வழியாக. அதுபோல சிவகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அதேபோல மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். தியாகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல அன்பு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, அக்கறை பற்று இதே ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கார். ஹப்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்கிறார். இனி காலை பொழுது வணக்கம், கொழும்பு 5 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸ்டீவன் டைலர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறார் ஸ்டீவன். அதே போல காலை வணக்கம் புவனேஷ் அண்ணா எப்படி இருக்கிறீங்க, வெள்ளவத்தை பாலா நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார். சசிகலா வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டு. சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், இனிமையான வணக்கம் எப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மொத்தைய காலிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஃபேஸ்புக் வழியாக. அன்பான காலை பொழுது வணக்கம் இப்படி கந்திருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய பிரசாந்த் வந்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பூனாகல ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்முகம் ரவீஷ் தமிழ்நாடு தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? ஆனால் எழுத்து வந்திருக்கிறது நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விடயம், அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் அது பற்றிய விஷயம் நாள் ஆக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும். அந்த போதைப் பொருள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அதை நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். ஒரு போதைப் பொருளுக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோம், அதிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது என்ற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாற்றத்தின், அதாவது குறிப்பாக பார்க்கும்போது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், நான் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவன், தனக்கு இந்த பழக்கம் இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னா என்னத்துல சொல்லுவாங்க, இல்லை நான் அவ்வளோ பெருசா குடிக்கிறதில்ல, சாதாரணமாக ஏதாவது ஃபங்க்ஷன்னா குடிப்பேன் அப்படிவாங்க. ஸோ நீங்கள் முதலாவது மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும், ஆமாம் நான் குடிக்கிறேன் தான், அதை இல்லாமல் செய்ய வேண்டும் சொல்லி உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். குடிக்கிறவர்கள் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், சரிதானே? அதே போல நீங்கள் தூண்டுதலை தவிர்க்கணும். எந்த சூழலில் நீங்கள் அதிகமாக போதைப் பொருள் பாவிக்கிறீங்க, நண்பரோட சேரும் போதா இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் போதா, அந்த இடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கணும், சரிதானே? மருத்துவ ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது உடல் நச்சு இறக்கம், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைப் பொருள் திடீரென்று நிறுத்தும் போது சில சில பிரச்சனைகள் வரும், சரி? அதை நீங்கள் சரி செய்யும் போது என்ன செய்யணும் சொன்னால், அதுக்கான தகுதியான ஒரு மருத்துவரை நீங்கள் நாடி அதை ஆலோசனை பெற்று அதை நீங்கள் செய்து கொள்வது மிக மிக அவசியமான விஷயம். அதே போல உளவியல் ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ளும் இல்லையா, கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டாலும் அதுவும் நல்லதான். ஆலோசனை மூலமாக போதைப் பொருள் அடிமையானவர்கள் அவர்களை மீட்க முடியுமாக. ஆரோக்கியமான உணவு மற்றும் சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள தொடர்ந்து எடுத்துக்கொண்டா நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டதுக்கான அதிகமான வாய்ப்பு எடுக்கும். உடற்பயிற்சி செய்யலாம், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ புதிய பொழுதுபோக்குகளை உருவாக்கி கொடுங்க, புத்தகம் வாசிங்க, விளையாட்டுல ஆர்வம் செலுத்துங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வேற எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஸோ அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த பழக்கத்திலிருந்து முழுமையாக உங்களை விழுப்படுத்திக் கொள்ள முடியும். தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளுங்க. போதைப் பொருள் மூலமாக உங்களை தாண்டி மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் எப்போது உணர்றீங்களோ அப்போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், கணவன் கிடையாது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அப்படி கவலைப்படும் போது துயரப்படும் போது தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்களின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்க செய்யாதீர்கள் என்று சொல்லி நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நன்றி புவனேஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் 10 மணி.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நெல்தனிக பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் எண்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பில் குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மேலும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை 48 மனுத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: பிரித்தானிய மன்னர் சார்லஸ் தனது 2024-2025 நிதியாண்டுக்காக 12.9 மில்லியன் டாலர் வரி செலுத்தியுள்ளதாக முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். பிரித்தானிய வரலாற்றில் தாம் செலுத்திய வரி விவரத்தை பொதுமக்களிடம் வெளியிட்ட முதல் மன்னர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். வெளியிடப்பட்ட ஆண்டறிக்கை மற்றும் அரச குடும்ப நிதி கணக்குகளின்படி மன்னர் செலுத்திய இந்த வரித்தொகை அவரை பிரித்தானியாவில் அதிக வரி செலுத்தும் முதல் 100 பேரில் ஒருவராக இடம்பெறச் செய்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:10. இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம், நான் கட்டுவாண்டேன் சகுந்தலா இருக்கிறேன்.
0: சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நாங்கள் வசந்தம் இப்பொழுது கவலைக்கிடமா இருக்கின்றது. ஏனென்றால் கிருவாதம்பி அம்மா காலமானதா எடுத்து எங்களுக்கு பெரிய சோகம்.
0: சரி அம்மா, அப்புறம் சொல்லுங்க என்ன பண்றீங்க?
1: நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் தம்பி. இப்படி
0: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: வசந்தம் FM 102.6 102.8
1: I love, love, love, love, love.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10:20. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம் நந்தகுமார் சார். ரொம்ப நாளே பிறகு வந்திருக்கீங்க, உங்களை குரலை கேட்டு பெரிய சந்தோஷம் எனக்கு.
0: ஓ, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க மஜித்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா சார்?
0: நீங்க இருக்க போல சுகத்துக்கு என்ன குறை?
1: ஐயோ, உங்களோட குரலை கேட்டதுல எனக்கு இன்பத்துல இன்பம். அதாவது சொல்லி வேலை இல்ல, சொல்லி வேடாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்மை உண்மையிலே நான் பாராட்டுறேன் அவருக்கு. எம்எல் கிருபா அவர்களும் அவருடைய நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்துகின்ற அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி, நன்றி. அப்புறம் மஜித் என்ன பண்றீங்க?
1: நான் பாதுகாப்பு கடமையில இருந்து கொண்டு உங்களுடைய நிகழ்ச்சி பாடல்களை கேட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாட்டு கேட்பதற்கு சார், மாவனல் அன்பு சகோதரி நிஷா அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு 14 அன்பு சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் முகமது சயித், செல்ல மகளுக்காவும், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபாசர் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான வானொலி நண்பர் மொய்டீன், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காவும், தம்புள்ள ரகுமா குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்தது உங்களுக்கு மேலான நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி. சரி, நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1.
2: இளைய நிலா பொழிகிறதே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 10:31. ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான கலைஞர் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொல்முட்டாய் நாடு.
0: ஓ, எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கேன் பேகம். அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, உங்களுக்கு பாடல் பிடிச்சிருக்கா?
1: பாடல் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: உத்தமராச படத்துல இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போல.
0: யார் சொன்னது அப்படி?
1: நான் சொல்றேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கான இருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்த பத்மா, ரவி, ரஹ்மா, மஸ்து, குவேதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ, சிவமா, சந்த், வசந்தகுமார், ஃபாரூக், ஈடன், அப்துல் மஜி, குடும்பத்தோட வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சரி, இன்னும் ஒரு நேர்கரவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் கோடமுட்டா தேலை தொழிற்சாலை அதிகாரி விஸ்வநாதன் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகம். நீங்க எப்படி? நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் விஸ்வநாதன்.
2: இம்மையிலே குறைஞ்ச இங்க இங்க வேலை செய்யும் அனைவர்களும் வசந்த மேற்கொள் தான் கூடுதலா கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க சகோதர என்னது உதவி சகோதர உத்தியோகர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் மலிந்த மிஸ்டர் உதயசரி அவர்களும் வசந்த மேப்பம் தான் கூடுதலா கேட்பாங்க. முழுவதும் வசந்த மேப்பம் தான். இங்க தொழில்புரியும் 40க்கு மேல உள்ள தொழிலாளர்கள் எல்லாம் வசந்த மேப்பம் தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றாங்க.
0: மொத்தத்துல வசந்த மேப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன?
2: நன்றா, நன்றாக பிடிக்கும்.
0: சரி, யார்? நன்றி.
2: நன்றி, நன்றி.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

0: மக்களிடையிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஒருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். சரி, வணக்கம். வணக்கம், யார் இது? நலமா இருக்க ரகுமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் சொல்லுங்க ரகுமா, என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க ரகுமா?
2: எல்லாரும்
1: இருக்காங்க. நன்றி.
3: இது குழந்தை பாடும் தாலாட்டு.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: மாத்தறை தளல்ல வீதியின் வஜ்ரவம்ச மாவத்தி பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலியிலிருந்து அம்பாறை நோக்கி சென்ற பேருந்து ஒன்றும் தங்காலையில்

0: வெளிநாட்டு செய்திகள். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக மருத்துவமனைகள் மீது ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் பொது இடங்களில் மது அருந்துவதற்கும் மது விற்பதற்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் சனிக்கிழமை காலை 7 மணி வரை, மேலும் சனிக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரையும் பாரிஸில் பொது இடங்களில் மது அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த வெப்ப அலை கிழக்கு ஐரோப்பா நோக்கி நகர்ந்து வருகிறது. எமது அடுத்த மனித்தாளை செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 11:10. இந்த நேரத்தில் எங்களோட பேசியிருக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பண்றீங்க? வேலையா? வீட்டுலயா? நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க முஸ்தகீன்?
1: அனைத்து வசந்த போலீசும் மனைவிகளுக்கும் எனது பாடமுனை அனைத்து நண்பர்களுக்கும் உங்களை சேர்த்துக் கொண்டு கேட்போமே.
0: நன்றி.
1: நாங்கள் விஜயசுந்தரம், தமிழ் செல்வன், ஜெயச்சந்திரன் எல்லாம் எனக்கு ஒரு விருப்பம் பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: ரசிகன் ஒரு ரசிகை படத்துல ஜெயசுவாஸ் பாடிய பாடி அழைத்தேன்.
0: அது சோக பாடல் என்ன?
1: ஆமா ஆமா.
0: சரி, தர பாக்குறேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே FM நேரம் 11:21 நிமிடம். இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கின்ற பார்க்கலாம். பூனகலிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கார். அன்பான காலை வணக்கம் அண்ணா, வசந்தம் சொந்தங்களுக்காகவும் முகநூல் நண்பர்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனகரத்னம் வந்திருக்க, அன்பான காலை நேர வணக்கம், எப்படி சுகம் உங்களுக்கும் முகநூல் நேர்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா வந்திருக்கா, இனிய அன்பான காலை நேர வணக்கம், சேலம் சிவா வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம், நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் இணைந்துள்ளேன், எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி சசிகுலா சுதாகரன் வந்திருக்காங்க. காளிமுத்து வந்திருக்க, இனிய காலை நேர வணக்கம் அண்ணா, நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய குரல் கேட்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஏனாட்டு அரசு வந்திருக்கார், ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க சொல்லி இந்த கலை அரசு வந்திருக்காங்க. தம்பிராசா வந்திருக்கான், இனிய காலை வணக்கம், வடமை போல் நானும் நிகழ்ச்சியோடு இருக்கிறேன் அர்ச்சனான்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நூர் வந்திருக்கா, ஹாய் இனிய காலை வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை. மௌருப் நகர் நசூர் வந்திருக்காங்க, ஹாய் அண்ணான்பானை காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி ராஜா உமா வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? தயாளன், எப்படி இருக்கீங்க சார்?
1: என்ன
0: உங்களுக்கு
1: என்ன
0: பாடல் சார்?
1: ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே, ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின்

0: செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சீலையே. சேர்ந்த பாடல தானே சேர்ந்த பாடலை அன்பு மனைவி ரமாவுக்காகவும்
1: சரி
0: வசந்தம் கேட்கும் அனைத்தும் சொன்னவர்களுக்காக தானே சார்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: நேரம் 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம், சுகமானது நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கீங்க கபூர்? இப்ப இங்க கடையில இருக்கீங்க? சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கீங்க
1: என்ன?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கபூர்? அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யார் இது?
2: மூதர்ல இருந்து ரம்சான் பேசுறேன்.
0: ரம்சான், எப்படி இருக்கிறீங்க?
2: சோமாய்க்கும்.
0: என்ன பண்றீங்க ரம்சான்?
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. வீதி வீதிகளை நடத்துவது எப்படி என்பதற்காக டே கே ஆர் வீலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லாக்காண்ட ஐடிஎன் ஊடாக. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: சொல்லுது மலையா
1: வீட்டுக்குள்ள
0: இருந்து பாட்டு கேக்குறீங்களா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனவே நண்பன் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்க எங்களை கம்பகா மதி தம்பிக்காகவும் தோப்பூர் ஹனிவாசர் மற்றும் வசந்தவளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் ராகம். சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சார். நான் கிடைக்கிறேன்
0: பூலோகநாதன். நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
1: பாடலாம்
0: பிடிச்சிருக்கா?
1: பாடல்கள்
0: ரொம்ப நன்றி. இறுதி நேரம் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க பாட்டு கேக்க?
1: அன்பும் நந்தா சாருக்காவும் என்னோட குடும்பத்தினருக்காகவும் இஸ்கந்தபுரம் மாக்கல்ல இருக்கும் ரூபன், அஞ்சன், ரவி, சுதா, பரன் இவர்கள்தான். மற்றும் இந்த நேரம் வசந்தத்தை கேட்டவங்க அனைவருக்கா நல்ல பாடல்கள், சந்தோஷமாக சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி. சரி, நானும் நிகழ்ச்சியை விட்டு கிளம்புற நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நீங்கள் மதிய நேர குதூகலத்தோடு இருந்து இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பினா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி மேர்களே.

நன்றி டிஜே நந்தா. சொந்தங்களில் இருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மதிய நேரத்தில் சிறப்பிக்கும் புஸ்தத்தின் மதிய நிறுக்குதலும் நிகழ்ச்சியோடு. நேரம் 12 மணி 1 நிமிடம்.

அருணாச்சலம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சிவரான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:09 ஆகின்றது. அடுத்தடுத்து இதே போல சிவரான பாடல்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுதும் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒழிக்க தயாரா இருக்கு. சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். சொந்தங்களை அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 011-2-0-0-1 அல்லது 011-2-0-0-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
உற்சாகமாக நீங்க முந்திக்கொண்டு வரலாம்.

சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் விஸ்னத்தின் சபைகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியோடு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட வந்து அழைப்பின் மூலமாக ஒரு சொந்தம் இணைந்திருந்தாங்க. சரி, அவங்க அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த நேரம் பேஸ்புக் பக்கமாக பிரபலமான சொந்தங்கள் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா நாங்களும் வீட்டில இருந்து கூலா கேட்டு இருக்கிறோம் இன்றைய புலதும் வலிமை புலவி அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இணைந்திருக்கிற சொந்தங்களை இப்போ நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து இணைத்துக் கொள்றதுக்கான நேரம் இது. என்ன அப்படின்னு சொன்னா எங்களோட வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். லோகநாதன் அன்பு கலந்த வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் மஸ்கிலியால் இருந்து. பரமானந்தன் வசீகரன் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஹேட்டன் இருந்து நிகழ்ச்சி கெடுத்துக்கிறதா சொல்லி இருக்கிறார். கொலிஜாக்கண்டிலிருந்து அசுருடன் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. தொண்டைமானார்லிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். புத்தளம் நாவட்காடு ரெஜினால்டு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியோடு. பிரசாந்த் இணைந்திருக்கிறார் மீபிடி கந்தையிலிருந்து. அதே நேரம் வந்து சசி சுரேஷ் இணைந்திருக்கிறாங்க புசல்லாவிலிருந்து. புவனேஸ்வரன் மங்கீட் கரிசி உறவுகளுக்காக பாடல் விதி கற்றுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் எடுத்து முறை

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதமா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
4: போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்.

0: ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் ஆழ்வார் திரைப்படத்துக்காக பெற்றோர் சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் வைத்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:35 மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கல்முனை. நம்பிக்கை கிராமம், ஹரோல் சந்திரா.
0: ஹரோல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: சுகமாக, ஒரு பிறந்த நாளோடு இருக்கிறோம்.
0: சுகமாக
1: பிறந்த நாளோடு.
0: உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா?
1: இல்லை,
0: யாருக்கு? யாருக்கு?
1: மட்டக்களப்பு தண்டாமுனை வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற டைசோன் தெனாரன் இன்று தனது 7வது பிறந்த நாளை இல்லத்திலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவரை தெனா, மம்மி, அண்ணாமார்களான நிகோன்சன் மற்றும் உப்ரார் உறவினர்கள் அனைவரும் டைசோனை
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.

புதுமைகளோடும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: சளி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: சுபஹிட் பாடல்களோடு சந்தோஷமாக குதுகலமாக மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:46. இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் சுயாதீன ஊடக வலையமைப்பின் விசேடமான ஒரு விலை திட்டத்தான், சிறப்பான விலை திட்டத்தான் இந்த டேக் கேர் விலை திட்டம். அதாவது வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் நாங்கள் வந்து மிக மிக அவதானத்தோடு செல்ல வேண்டும், அவதானத்தோடு வீதிகளை பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இந்த நேரம் அழைப்பில் ஒரு சந்தம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: தோப்பு கொச்சிக்கடையிலிருந்து ஈடன்.
1: ஈடன், நல்லா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்களா?
2: ஓ, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு வசந்தங்க இங்க போறது.
1: சரி சரி, ஓகே ஈடன். அப்புறம் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக?
2: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரோசல்கம குசல இந்த வட்டாரம் குணத்தின் கற்பனை கண்ணு வசந்தம் மதுரு ராஜமான் சந்திர ராஜேந்திர வழிபாடு சென்று வரலாம். பத்தல ஐயா கண் செமத்த நாட்டோடு மச்சந்திரன் திருமதி ராஜா முபாரம் முந்தாத்வேகம் ரிக்கா அருள்மொழி மெரில் அதுபோல மொனராங்கல தனலட்சுமி பாலச்சின பாத்மா இந்த நேரத்தில் வசனங்கள் கொஞ்சம் வணிகர்தான் விசேஷமா உங்களுக்கு அவங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: சரி ஓகே, அனைவருக்காகவும் அடுத்து ஒரு பாடல் தயாராக அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன்.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியாளர் சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகி இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வவுனியா லக்ஷப்பான வீதி காண்மையில் 21 கிலோ மற்றும் 600 கிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளை கடத்திச் சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி வந்த காரில் கொண்டுவரப்பட்ட கஞ்சாவை மற்றும் ஒரு முச்சக்கர வண்டிக்கு மாற்ற முற்பட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 பேர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ மற்றும் 600

0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள். ஜப்பானின் ஷிபா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது 5.8 மேக்னிடியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டோக்கியோவுக்கு அருகிலுள்ள பகுதிகளை உலுக்கிய போதிலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என ஜப்பானிய அதிகாரிகளும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கமானது ஷிபா மாகாணத்தில் சுமார் 50 கிலோமீட்டர் கடல் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நிலநடுக்கத்தினால் உயிரிழப்புகள் அல்லது குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: அருளின் உருவமாக, கருணையின் கடலாக.

0: பாடல்களோடு உஷாமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்க இந்த மணித்தியாலத்திலையும். சரி, ஓகே, இந்த நேரம் எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சும்மா இருக்கிறேன்.
0: சரி, நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது, என்ன செய்றீங்க? அருள்மொழி, அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, அந்த பாடல் வந்து கேட்கலாம். இப்ப சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க? எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். சொந்தங்களை அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 பூஜ்ஜியம் 1 அல்லது 0112 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். வாங்க.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

போஸ் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரமிப்பது 1:30 உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தில் அட்டகாசமாக மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அமர்கலமான அட்டகாசமான பாடல்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. சரி, இந்த நேரம் தொடர்ந்து வந்து எங்களோட ஏராளமான சொந்தங்கள் வந்து நாங்களும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்களை இப்போ நாங்க இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட தினேஷ் இணைந்திருக்கிறார், ஹப்கோட்ல இருந்து இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகாஷ் இணைந்திருக்கிறார் வலிமை போலவே. கரோனியால இருந்து நானும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அதே நேரம் எங்களோட அம்மன்புரம் செங்கலடியிலிருந்து சுரேஷ் இணைந்திருக்கிறாரு. தவமணி தயாலினி ஷாருஜனுக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வெள்ளவத்தையிலிருந்து உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டு. அதே போல எங்களோட வந்து நாரஹன் பீட்டர் சப்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து செல்வா இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. குழம்பு 15ல இருந்து தர்ஷினி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஓகே, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
2: சும்மா போய் மனசுல ஏமாத்தவானாவா?
3: அரே என்ன சாமான்னானே எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு பாடல்களன இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 முதல் 6 வரை.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதமா? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்.

0: ரசாதன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: புதுமைகள்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: அட்டகாசமான பாடல்களோடு மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேரு குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, நான் சிவப்பூர் செல்வனர் முஹைதீன்.
1: முஹைதீன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: ஸ்பெஷல்
2: தொடர்ந்து
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க முஹைதீன். அடுத்த பாடல் யாருக்கா கேட்கலாம்? பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில கேட்க போறது இந்த மணித்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: சமத்தில் வசந்தம் FM வாணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மின்சக்தியை நிலைப்படுத்துவதற்கும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்குமாக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மின்கல சக்தி சேமிப்பு முறைமையின் கீழ் மேலும் 7 களஞ்சிய கட்டமைப்புகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. குறித்த 7 மின்கல சக்தி சேமிப்பு களஞ்சிய கட்டமைப்புகளும் பாணந்துறை, பலியத்த, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, வவுனதீவு, வாழைச்சேனை மற்றும் மகியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள மின்சார பரிமாற்ற உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன. குறித்த மின்கல சக்தி சேமிப்பு கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 280 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்க முடிவதுடன் தினமும் 70 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் விநியோக கட்டமைப்புக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. திட்டத்தின் கீழ் ஜூன் மாத ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட 8 கட்டமைப்புகளை தெரிவு செய்யப்பட்ட உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பணிகள் ஜூலை மாத இறுதியில் நிறைவடைவதுடன் அதன் மூலம் 80 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் விநியோக கட்டமைப்புக்கு வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களினால் குறைந்தது 188 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாகவும் 1520 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் தேசிய சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ராட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். சுமார் 200 பேர் வரையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள பேரிடருக்கு மத்தியில் மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட நிவாரண செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா உதவியளிக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ உறுதியளித்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல.

0: அட்டகாச மனப்பாடல்களோடு சந்தோஷமாக குதகலமாக மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:13 நிமிடம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: நான் நிஸாம் பேசுறேன், நீர்பாலமலிருந்து.
0: ஹாய் நிஸாம், எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? இனி சரிங்க.
1: இல்ல இல்ல அக்கா, இன்னும்
0: புரியல.
1: கண்ணத்தொட்டையில சாஜியம் தாத்தா, நிசாம் மச்சான், சப்ரா, சௌரான், ஷெரீன்,
0: பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
3: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
4: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
5: அவளோட சிரிப்பு,
4: அவனோட பார்வை,
5: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
0: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு நீங்கள் எங்கிருந்தாலும்

0: கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, இல்லாட்டி தொழில் வாய்ப்பு இல்லாம அவதிப்படுறீங்களா? எல்லாருக்கும் நல்வழி காட்டும் ஒரே நிறுவனம், நீங்க ஒன்றுக்குமே யோசிக்க வேணாம். நீ ஏன் யோசிக்கிற? ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு பாவன், இது நம்ம தியேட்டருக்கு விஷயம் முடிஞ்சது.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: அன்புடன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கெடுத்து வந்திருக்கிறோம். நேரம் இன்று மணி 35 நிமிடம் ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் ருகினா மேடம், நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: மஜித் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியில
1: அருமையான பாடத்தோப்பு, நன்றிகளும் வாழ்த்துகளும் மேடம்.
0: ஓகே சூப்பர். அடுத்த பாடல் யாருக்காக?
1: பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீன் அவர்களுக்கும், கொழும்பு பயனாளர் இருக்கும் சகோதரி மும்தாஜி பேக், அவரது கணவர் முகமது சயீத், எல்லாம் ஆளுக்காவும், மாவனல்லை சகோதரி நிசா குடும்பத்தாரும், சிறப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை சகோதரி அருள்மொழிக்காவும், தம்புள்ள ரஹ்மா சகோதரி குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொண்டு இங்க தரும் பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி
1: நன்றி.

வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: குதூகலமாக மத்திய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:47. இந்த நேரம் பேஸ்புக் பக்கமாக முரளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எங்களோடு கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி திசை மகாராமிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறார். குடும்ப 14 மும்தாஸ் இணைந்திருக்கிறாங்க. மர்ஷுக்கா ஜுனைட் சாய்ந்து மருத்துவந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறேன், எல்லா பாடல்களுமே இன்றைய பொழுது மருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்டான்லிருந்து நவீன் இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு. அதே நேரம் ராமலிங்கம் சரவணன் இணைந்திருக்கிறார். திவான் இணைந்திருக்கிறார் பலாங்குடியிலிருந்து இணைந்து கொண்டு உறவுகளுக்காக பாடல் டெடிகேட் பண்ணியிருக்கிறார். அக்கறை பற்று பாப்டேலிருந்து நிசார் இணைந்திருக்கிறார். அப்காட்லிருந்து எங்களோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தினேஷ் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கட்டு. கருப்பையா கலைச்செல்வன் முகமந்தலாவிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்த பாடல் ஒழிக்க வருகின்றது இந்த மணித்திரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன்.

ஒளிக்கார மிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இருந்திருக்க போறீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நேரத்தில் வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்கவின் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் அவர் இதுவரை வகித்த அனைத்து பதவிகளையும் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தவும் கட்சி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். சரித் அபேசிங்க 2023 ஆண்டளவில் அவர் கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது அமைப்பாளராகவோ செயற்படவில்லை என்றும், அக்கால பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு பதவியையும் வகிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஊழல் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படுவதையோ அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதையோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் எதிர்ப்பதில்லை என்பதை பொதுச் செயலாளர் தனது அறிக்கையினூடாக வலியுறுத்தியுள்ளார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில், அதனை முன்னிட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மரத்தன் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் இன்று காலை சென்னை மெரினா காமராஜர் வீதியில் இந்த விழிப்புணர்வு மரத்தனோட்டம் இடம்பெற்றிருந்தது. இந்த மரத்தனோட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சர் விஜய் உறுதிமொழி வாசிக்க, அங்கு கூடியிருந்த மாணவர்கள் உட்பட அனைவரும் அதனை வழிமொழிந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முதலமைச்சர் விஜய் மரத்தனோட்டத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அவருடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: I'm Krishna.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கு அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் ஜிஆர் உங்களுடன் இணைந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். நீங்களும் டியூன் கேட்கலாம். 102.6 102.8 உங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்க ஆரம்பிக்கலாம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது அப்டேட் மட்டும் இல்லை, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் தெரிந்த தெரியாத விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் 3:10 கொண்டிருக்கிறது. உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றும் அதிகமாக பேசு பொருளாக இடம்பெற்றது டெங்கு. எனவே இந்த டெங்கு நோய் வந்துட்டு கட்டுப்படுத்துவதற்கான துரிதமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் 49,000 பேருக்கு டெங்கு நோய் நாள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களில் 29 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 25,000 பேர் மேல் மாகாணத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான தீவிர முயற்சிகள் ஈடுபட்டு வருகின்றது. எனவே நாங்களும் சேர்ந்து இந்த டெங்கு நோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் மட்டுமல்ல, சூழலை சுத்தப்படுத்துவதனூடாக நாங்களும் அதை மன ரீதியாக முன்வந்து அந்த சூழலை சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் டெங்கு நோயை ஒழிக்க முடியுமே தவிர, பொடுபோக்காக இருந்து ஏனோத்தானோ இருந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் அது மட்டுமல்ல அரசாங்கம் சொல்ற சுகாதார அமைச்சு சொல்ற விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்தால் இன்னும் டெங்கு நோய் மரணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என மழை அவ்வப்போது விட்டு தொடர்ச்சியாக மழை பெய்தால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருக்கும். இன்று மழை நாளை வெயில் அப்படியே ஒரு விட்டுவிட்டு மழையினுடைய தாக்கம் இருப்பதனால இந்த டெங்கு நோய் பெருக்கம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே அதிகமாக இந்த டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள், டெங்கு நோய் பரவக்கூடிய இடங்களை உருவாக்குகின்றவர்கள், இவங்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக உங்களையும் உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் வைத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே எங்களுக்கு மட்டுமல்ல, உயிர்கள் போனால் திரும்ப வராது. எனவே பொக்கிஷமான எங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழல் சூழலை நாங்கள் மட்டும் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பதை போன்று மற்றவர்களும் வைத்திருப்பதற்கு உறுதுணையாகவும் ஒரு தூண்டு சக்தியாகவும் அமையும். எனவே சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வச்சிருங்க. அவ்வப்போது இந்த நீர் தேங்கக்கூடிய பொருட்களை வீதியிலோ அல்லது வேறு வெளியிடங்களோ வீசுவதை தவிர்த்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிரித்து அவற்றை அது கழிவகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை செய்தால், சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்தால் இந்த டெங்கு நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக விவாதங்கள் ஒரு பக்கம் காரசாரமாக போய்கொண்டிருக்கிறது. பாராளுமன்றை பொறுத்தவரைக்கும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய விஷயோட உரை இடம்பெற்றிருந்தது. நல்ல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. இன்றும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு முதல்ல இந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால விபத்துகளும் அதிகரித்து தான் செல்கின்றது. மாத்தளை தங்காலை வீதியில் வந்துட்டு இன்று தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளவுதான் நாங்கள் விபத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்படத்தான் செய்கின்றது. எனவே பாதுகாப்பாக இருக்கட்டும். உங்களுடைய பயணங்கள் ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜூலை மாதத்துக்கான எரிபொருளினுடைய மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அதுக்கான விலை கட்டாயம் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சி

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

பொதுவாக இந்த சூரிய சக்தி மின்சக்தி கட்டமைப்புகள் வந்துட்டு எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பானது, அது மட்டுமல்ல அதனால பாரி ஒரு சேமிப்பு ஒரு திட்டம் இருக்கும், மின்சாரத்தை எதிர்காலத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த சூரிய மின்சக்தி கட்டங்களை 3 நாட்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 300 கிலோவாட் அலகுகளுக்கு மேற்பட்ட சூரிய மின்சக்தி ஆய்வு கட்டமைப்புகள், அந்த நாங்கள் பொறுத்து வச்சிருப்போம் இல்லையா வீட்டின் கூரைக்கு மேல், அல்லது நல்ல சூரிய சக்தி சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடங்களில பொறுத்து வச்சிருப்போம், 300 கிலோவாட் அலகுகளுக்கு மேற்பட்ட சூரிய மின்சக்தி அமைப்புகளை தான் தற்காலிகமாக செயலிழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறார் அமைச்சர். வலுசக்தி பிரதி அமைச்சர் தான் இந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாளிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்று பாராளுமன்றத்தில் அது தொடர்பான விஷயங்களும் பேசப்பட்டிருந்தது. மூடப்படும் அபாயத்தில் இந்த சூரிய சக்தி நிறுவனங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த ஒரு விஷயமும் இன்று பேசுபொருளாக அமைந்தது. நாட்டில் வந்துட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை முன்னெடுப்பதில் அரசாங்கம் மந்த கதியில் இருக்கிறதாக அவர் ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருந்தார். இப்படி இருக்கிறது சூரிய மின்சக்தியினுடைய நிலைப்பாடு. இது மட்டுமல்ல, இலங்கை பொறுத்த வரைக்கும் புதிய நியமனங்கள் தாதியர்களுக்கான பாரி ஒரு வெற்றிடம் நிலவுவதாக ஏற்கனவே நாங்கள் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். இந்த நியமனங்கள் கூடிய சீக்கிரம், அதாவது அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களை புதிய நியமனங்களூடாக சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், அவங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மின்சார செலவை குறைக்க ஒரு புதிய ஒரு முயற்சியை செய்ய இருப்பதாக, இது வந்துட்டு துறைமுகத்தை வந்தடைந்த 7 மின்கல அமைப்புகள் பற்றிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டில் வந்துட்டு மின்சார அமைப்பு நிலைப்படுத்துவதையும் நுகர்வோருக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த 7 அமைப்புகள் கொழும்பு துறைமுகத்துக்கு இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பானந்துறை, பலியத்தை, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, வவுனியா, வாழைச்சேனை போன்ற மற்றும் மகேங்கனி, இந்த பகுதிகளில் இருக்கின்ற மின் பரிமாற்ற துணை மின்சார நிலையங்களுக்கு அருகில் இருந்த 7 ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் நிறுவப்பட இருக்கிறது. இது வந்துட்டு எதிர்காலத்தில் மின்சார அமைப்புகள் இப்படியான அமைப்புகளை நிறுவதனூடாக 280 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்கும் திறன் கொண்டிருக்குமாம். எனவே தேசிய மின்சார கட்டமைப்புக்கு தினமும் இதனூடாக 70 மெகாவாட் மின்சாரத்தை வழங்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனூடாக எதிர்காலத்தில் கொஞ்சம் அதனுடைய மின்சாரங்களுடைய செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு அமையத்தான் இந்த புதிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். நிறைய பேசலாம், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இருக்கு. நீங்களும் உங்கள் வசந்தத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி 3.1 kW மோட்டார் 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து மேலும்

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
3: கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, இல்லாட்டி தொழில் வாய்ப்பே இல்லாம அவதிப்படுறீங்களா? எல்லாருக்கும் நல்வழி காட்டும் ஒரே நிறுவனம், நீங்க ஒன்றுக்குமே யோசிக்க வேணாம். நீ ஏன் யோசிக்கிற? ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு பாவன், இது நம்ம தியேட்டருக்கு விஷயம் முடிஞ்சது.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: திரைப்படத்துக்காக இவருடைய இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 3:39 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற 1021 6 1021 8 உங்க வசந்தத்தோடு இணைந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க போட்டு தாக்க நிகழ்ச்சி. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, குறிப்பாக இயற்கை ரீதியாக ஏற்பட்ட அனர்த்தம், அதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் பாரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கத்தின் காரணமாக இப்போ உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. 235 பதிவாக இருக்கிறது. 1500 மேற்பட்டோர்கள் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 200 மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது. இதுதான் ஒரு பாரிய ஒரு சேதமாக இருக்கிறது. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் அப்படின்னு சொன்னால் உயிரிழக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனர்த்தமாக இது பதிவாக இருக்கிறது இந்த நிலநடுக்கம். எனவே இந்த நிலநடுக்கம் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 7.5 ரிக்டர் அளவில் தான் பதிவாக இருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் காணாமல் போயிருக்கிறாங்களாம் 40,000 மேற்பட்டோர். இடிபாடுகளுக்குள் சிக்கில் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது, மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்தும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனுடைய காட்சிகள் புகைப்படங்களை பார்க்கின்ற போதே ரொம்பவே உருக்கமாக, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சிறிய ஒரு விபத்து ஏற்பட்டாலே பாரிய ஒரு உயிர் சேதம் ஏற்படும். இது 200 மேற்பட்ட கட்டிடங்கள், அதுவும் பாரிய அளவிலான கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருந்திருக்கும். அவற்றுக்குள் சிக்கியிருந்து உயிருடன் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதுபோலதான் ஜப்பானும், ஜப்பானிலும் எப்போதுமே நிலநடுக்கம் பதிவு செய்யக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கிறது ஜப்பான், இந்தோனேஷியா, இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும். ஜப்பானிலும் இன்று ஒரு நிலநடுக்கம் ஒன்று சிவா மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5.8 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு பாரிய நிலநடுக்கம் இல்லை, உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தாய்வானை பொறுத்த வரைக்கும் தாய்வான் நாட்டினுடைய வணிகம் மற்றும் இதர தொடர்புடைய அதனூடாக மேற்கொள்ளப்படுகின்ற அமெரிக்க மாநில அரசு ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா, தாய்வான் நாட்டு வணிகம் இருக்கு இல்லையா, வணிகம் அது சம்பந்தப்பட்ட ஏனைய வேலைகளை மேற்கொள்வதிலிருந்து அமெரிக்க மாநில அரசுகளையும் தனியார் நிறுவனங்களையும் தடுப்பதற்கு சீனா வந்து இப்ப தீவிரமான முயற்சி செய்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. எனவே இந்த வணிகம் தனியார் நிறுவனங்கள் அதே போல வணிக ரீதியான செயற்படக்கூடிய நிறைய விஷயங்களை சீனா ஏன் தடை போடணும், ஏன் அது சம்பந்தமான அதை நிறுத்துவதற்கோ அல்லது தடை போடுவதற்கோ சீனா முயற்சித்து வருவதாக அமெரிக்கா பாரிய ஒரு கேள்விகளையும் எழுப்பி அது சம்பந்தமான பாரிய ஒரு விளக்கங்களையும் வைத்திருக்கிறது. இப்போ சீனா வந்துட்டு இந்த இவ்வாறான விஷயங்கள்ல அமெரிக்காவுக்கு எதிராக முயற்சி செய்து வருவதாக அமெரிக்கா இப்ப குற்றம் சாட்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பாரிய ஒரு போர் இருக்கிறது பொருளாதார ரீதியாக. எனவே இப்படியான ஒரு சம்பவத்தில் மறுபடியும் சீனா சிக்கிக்கொள்கிறது அமெரிக்காவில். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கறது, நிறைய விஷயங்கள் பேசலாம் இன்னும் இருக்கிறது. பாடலை தொடர்ந்து மிளந்திருங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சி.
1: ரம்மி திரைப்படத்துக்காக இமானின் இசையில் வருகிறது பாடல்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.

0: மொத்தமிட்டில் வசந்தம் FM அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த வருட இறுதிக்குள் 600 புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை வலுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் தகவல்கமைய இந்த இறக்குமதியில் அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுத்துவதற்காக 400 சாதாரண பேருந்துகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் அனைத்தும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே புதிதாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ள 104 மெட்ரோ பேருந்துகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்குள் இலங்கையை வந்தடைய என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக மதுபான விற்பனையை மட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடும் வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படும் மேலதிக பாதிப்புகளை குறைப்பதே இந்நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும். இதேவேளை ஜெர்மனியில் இன்று வெப்பநிலை 40°C உயர்வடையக்கூடும் என அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஸ்பெயின், பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் நிலவி வரும் கடுமையான வெப்பம் தற்போது ஜெர்மனி மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளுக்கும் பரவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

இரண்டாவது மனத்தியாலத்தோடு இணைந்திருக்கின்றோம். போட்டி தாக்க நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் 4:09 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த மனத்தியாலத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஜியா தயாராக இருக்கிறேன். 5 வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தின் போட்டி தாக்க நிகழ்ச்சி கேட்டு நிற்கிறீங்க. குறிப்பாக என்னடா அமெரிக்கா பார்க்க போல, அமெரிக்கா பற்றி ஒரு செய்தியும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வருகின்ற அடுத்த மாதம் ஜூலை 4 அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம். அப்போ சும்மாவே அவங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக செய்வாங்க. ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், அல்லது புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது புதிய ஒரு ஒப்பந்தமோ அல்லது பழைய ஒரு ஒப்பந்தமோ அது ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு அலப்பற செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த 4 அடுத்த

மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவின் 150வது சுதந்திரத்தினம். அப்போ அது ஒரு பெரிய ஒரு விழாவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த விழா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. குறிப்பாக தேசிய பூங்காவில் 16 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரச விழாவும் அதனூடாக ஆரம்பமாகி இருக்கிறது. ரொம்பவே பிரம்மாண்ட முறையில் இந்த முறை ஆரம்பமாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். நாம் நமது 250வது சுதந்திர ஆண்டின் விளிம்பில் நிற்கின்றோம். அமெரிக்கா மீண்டும் கம்பீரமாக மீண்டெழுந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர் ரொம்பவே உருக்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு. போர் விமானங்கள், வான் சாகசங்கள் மட்டுமல்ல, இசைக்கருவிகள், கலை நிகழ்ச்சிகள், பிரபல நாட்டுப்புற பாடகர் அப்படின்னு சொன்னி எக்கச்சக்கமான இசை நிகழ்ச்சிகள் 1 நாள் 2 நாள்ல 16 நாட்கள் நடைபெற போகிறது. அதுல என்ன எல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கேட்கலாம் உங்க வசந்தத்தில் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. இப்படி இருக்கல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கிறது. அதுக்கு முதல்ல தலிபான் பக்கம் போயிட்டு வரலாம். தலிபான்ல என்னன்னு சொன்னா 16ஆம் தேதி இந்த மாதம் சொல்லியிருந்தாங்க, அரச ஊழியர்கள் நீதித்துறையில் இருக்கட்டும், சிவில் துறையில் இருக்கட்டும், ராணுவத்துறையில் இருக்கட்டும், எந்த துறையில இருந்தாலும் சரி, அரச ஊழியர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. தலிபான்கள் எப்போ ஆப்கானிஸ்தான் ஆட்சியை கைப்பற்றியிருந்ததோ அப்போதிலிருந்து பெண்களுடைய கல்விகள் அதே போல தொலைத்தொடர்புகளில் மட்டுப்படுத்துறதுலே குறிக்கோளாக இருந்திருந்தாங்க. இப்போ அதுக்கு நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அந்த நாடை முழுமையாக எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருந்தது. இப்போ சொல்லியிருந்தாங்க, அதையும் மீறி நீங்கள் ஸ்மார்ட் போனை நீங்கள் பயன்படுத்தினால் வெளியிடங்களில் நாங்கள் பறித்து உடைப்போம் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக சொல்ல இருக்கிறாங்க. சரி, இதே ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால், பாசம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கனடியா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். கனடா நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கனடிய பிரஜை ஒருத்தர் வந்து வினிபேக் நோக்கி புறப்பட்டு இருக்கிறாரு விமான நிலையத்தில். அப்போ ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல எங்களுடைய பொருட்களில் என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம், சட்டவிரோதமான பொருட்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேன் செய்து அதை அனுமதிச்சா மட்டும்தான் நாங்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு வர முடியும் இல்லையா. ஆனால் வேற சிடிஎக்ஸ் ஸ்கேன் மூலமாக இவருடைய பொருட்களை ஸ்கேன் செய்யும் போது ஒரு சிறிய பொட்டி ஒன்று அனுமதிக்காம மறுத்திருக்கு அந்த ஸ்கேன்ல. அப்போ ஏதாவது சட்டவிரோதம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் அதை பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு சாம்பல் மாதிரி இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த உரிய நபரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு, இது நான் பாசமாக வளர்த்த என்னுடைய செல்ல பிராணி நாயினுடைய சாம்பல், அது இறந்து போயிடுச்சு, அதை நான் சாம்பலாக எடுத்து வந்திருக்கிறேன், அதை நான் டெட்டு குத்தணும் அப்படின்னு சொன்னார். பச்சை குத்துவோம் இல்லையா, அதை நான் இதை பயன்படுத்தி அதனுடைய ஞாபகமாக என்னுடைய உடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாரு. எப்படியெல்லாம் பாசம் இருக்குங்கிறதுக்கு இப்படியும் ஒரு உதாரணமா, இப்படி ஒரு உதாரணமான பாசத்தை எங்கேயுமே பார்த்துருக்க கேட்டிருக்க மாட்டீங்க, அவங்க வசந்தத்தோடு கேட்டுட்டீங்க இப்போ. ஓகே, அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற வினிபேக்ல ஒரு டேட்டு குத்துறவர் பிரபலமானவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் இந்த சாம்பலை நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தீவிர விசாரணை எல்லாம் நடந்திருக்கு, அது ஒரு பக்கம் இருக்க. அதுக்கு பிறகு ஒரு சிறிய பெட்டியில் அவருக்கான ஒரு சிறிய சாம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயமும் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் பாசங்களை காட்டுறாங்களா, பாசமே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் பாசம் இருக்கும், ஆனால் வெளிக்காட்டுவது தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உதாரணமாக ஹிட்லரை சொல்லலாம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: இந்த மனதாளத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்துதான். முயல் என்ன செய்யும், பாம் தானே, ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறார், இன்னொரு பக்கம் நாய், மறுபக்கம் புலி என எல்லா பக்கத்திலையும் திரும்பி பார்த்தா எதிரிகள் துரத்தி கொண்டுதான் இருக்கிறார்களாம். சரி, இனி நம்ம வாழ தகுதியற்ற விலங்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து முயல் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, எப்படியெல்லாம் நம்ம தற்கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சான். யோசிச்சதுக்கு பிறகு சிந்தித்து பார்த்துதான் இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து, இப்ப குளத்திற்கு அருகில் சென்ற முயல் அந்த முயலை பார்த்து, அந்த முயலுடைய வருகையெல்லாம் பார்த்து அஞ்சி அங்கிருக்கின்ற குளத்தில் இருக்கின்ற அந்த கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தாவி தாவி குதித்ததை கண்ட முயலுக்கு ஆச்சரியம். என்ன அதெல்லாம் அடடா, நம்மளையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு, அதுக்கப்புறம் யோசித்ததுக்கு பிறகு தற்கொலையை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டதான். தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்திருந்ததா முயல். தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவுதான், வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே ஏற்படும். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை, எங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, நம்ம சொல்கிற விஷயத்துக்கு மாறாக நடக்குது, எங்களுடைய கருத்துக்கள் இடம்பெறல, யாருமே கேட்கல, ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல, சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் நாங்கள் நிறைய யோசிப்போம். மனிதர்களும் கூட அதிகமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகி அழுது மனதை போட்டு கஷ்டப்படுத்தி தற்கொலை தான் இறுதி முடிவு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நாங்களும் வாழக்கூடிய ஒரு பிரச்சனை வந்தா தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். மனதும் எங்களுடைய உடலும் வலிமையாகும், அப்போதான் நாங்கள் வாழ்றோம் என்று அர்த்தமாக இருக்கும். எனவே தைரியமாக எதிர்த்து போராடி வாழ வேண்டும்.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.

0: பெருத்தருளையின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் FM.

சட்டென்று மாறுது வானிலை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்துருங்க. பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த ஒரு செய்தி எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவின் பக்கம். காலநிலை வானிலை எல்லாமே மாற்றங்களுக்கு உட்படுத்துறதுனால மாறி மாறி வித்தியாசமான மழை வெயில் புயல் காற்று இப்படியெல்லாம் வரதுனால தான் மனிதர்களுக்கு ஆபத்து வருகிறது. அதனால தான் மனிதர்களுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடந்தால் மனிதர்களுடைய இனம் தான் அழியும் இல்லையா. இப்போ கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்பாபெட் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த கொசுக்களினுடைய தொல்லை தாங்க முடியாமல் இருக்கும். புது புது வைரஸ்கள் தொற்றுக்களை கொண்டு வரது அதுவாகத்தான் இருக்கும். அதிகமாக அந்த டெங்குவை சொல்லலாம் உதாரணமாக. எனவே அமெரிக்காவினுடைய புளோரிடா மற்றும் கலிபோர்னியா மாநிலங்களில் கிட்டத்தட்ட 1-2 மில்லியன் கொசுக்களை விடுவிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இதை அடைச்சி வச்சிருந்தாங்க காப்பான் திரைப்படத்தில் விடுவிக்கப்பட்ட மாதிரி. இல்லை அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த கொசுக்கள் வேற இந்த கொசுக்கள் வேற. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெங்கு நோய் மாதிரி பரப்பக்கூடிய ஒரு கொசுக்கள் தான் இது. எதுக்காக இவர்கள் இந்த ஏற்கனவே இருக்கிற கொசுக்களை அழிக்கணும் அப்படின்ட்டு புதிய புதிய திட்டங்கள் புதிதாக எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் 32 மில்லியன் கொசுக்களை அமெரிக்காவின் புளோரிடா கலிபோர்னியா மாநிலத்தில் விடுவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளேயும் இருந்தது. என்னதுக்காக அப்படின்னு சொன்னால், இயற்கையாக காணப்படுகின்ற ஒரு வைரஸ் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த கொசுக்கள். இந்த கொசுக்களை வந்துட்டு அமெரிக்காவினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை அப்போ இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனால அமெரிக்காவினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன விஷயம், ஏன் இந்த கொசுக்கள் 32 மில்லியன் கொசுக்களை விடணும், அதனால அமெரிக்காவுக்கு சுற்றுச்சூழல் அப்படி என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்கலாம் நீங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த கொசுக்கள் விடுவிக்கப்படுகின்றது இல்லையா, அது ஆண் கொசுக்கள் தான் விடுவிக்கப்படுறாங்களாம். ஆண் கொசுக்கள் மனிதர்களை கடிக்காதா, அது ஒரு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண் கொசுக்கள் வந்து இயற்கையாக பெண் கொசுக்களுடன் இணையும் போது வந்துட்டு என்ன சொன்னா, முட்டைகள் வளராமல் அப்படியோ அதுவும் ஆணும் அழிந்திரும் பெண்ணும் அழிந்திருமா, இப்படி ஒரு திட்டத்துக்காக தான் இந்த கொசுக்களை விடுவிக்கப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு இது ஏஐ மற்றும் ரோபோக்களுடைய உதவிகளுடன் தான் இந்த மில்லியன் கணக்கான கொசுக்களை வெளியிடும் ஒரு பாரிய அளவிலான முயற்சி இப்போ அமெரிக்கா பக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தில் 2 ஆண்டுகள் நடைபெறும். முதல் ஆண்டில் 16 மில்லியன் கொசுக்களை விடுவிப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஓகே ஆகி சக்ஸஸ் ஆகி அதெல்லாம் நல்லா இருந்து உண்மையிலே கொசுக்கள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாத்து மனிதர்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அடுத்த ஆண்டில் 16 மில்லியன் கொசுக்கள் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம், நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் இல்லையா. இதே போல தான் நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் தொழில்நுட்ப ரீதியாகத்தான். அதாவது நாங்கள் வந்துட்டு வெயிலுக்கு போகிறாலும் சரி, அல்லது திரையை பார்க்குறதாக இருந்தாலும் சரி, ஒரு அழகுக்காகவும் சரி, கண்ணாடிகளை பயன்படுத்துவது வளமையான ஒரு விஷயம் இருக்கிறியா. இந்த கண்ணாடிகள் சர்வதேச ரீதியில் கூகுள் நிறுவனத்தை தெரியும் மெட்டாவினுடைய புதிய ஸ்மார்ட் கண்ணாடிகள் 299 அமெரிக்க டாலருக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதா. June 23 உத்தியோகபூர்வமாக அந்த கண்ணாடிகள் எல்லாம் உற்பத்தி செய்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கை வந்துட்டு உத்தியோகபூர்வமாக அதை களத்தில் இறங்கி அந்த தொழில்நுட்ப சாலையில் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்து எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்தது. இது வந்துட்டு மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், மெட்டானுடைய ஏஐயினுடைய காலத்தில் கொண்டு வரக்க இருக்கின்ற இப்போ இருக்கிற காலத்திற்கு இரு ஏஐயினுடைய காலத்தை பயன்படுத்தி மெட்டா வந்துட்டு நிறைய விஷயங்களை அதில் புகுத்தி இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணாடிகள் எதிர்காலத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஸ்க்ரீன் இல்லை, கேமரா இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், ஏஐயுடன் பேசிக்கொள்ளலாம். நாங்கள் அந்த கண்ணாடியை அணிஞ்சு நாங்கள் வெளியிடங்களில் தனியாக செல்லும்போது ஒரு நண்பர் போல் அதனூடாக நாங்கள் பேசலாம். இல்லது எங்களுக்கு மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகின்ற போது, எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் ஏதாவது ஒரு பாசையில் பேசும்போது அது எங்களுக்கு வேறொரு மொழியாக இருக்கும், அது அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கும். உடனே அந்த கண்ணாடி எங்களுக்கு மொழிபெயர்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அடுத்து அவருக்கு என்ன சொல்ல போகிறோங்கிறதையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு நண்பன் போல். அதுக்கு ஸ்க்ரீன் இருக்கிறாரு, கேமரா இருக்கும், அது மட்டுமல்ல எல்லாத்தையும் புரிந்து எங்களுக்கு இலகுவாக தருவது மட்டுமல்ல, புகைப்படம் எடுக்கும் வீடியோக்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த கண்ணாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. விரைவில் ஏஆர் சாதனங்களை பயன்படுத்தி திரையுடன் கூடிய கண்ணாடிகள், ஸ்மார்ட் கண்ணாடிகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம், வரவே நல்லது நடந்தால் சந்தோஷம். புது புது தொழில்நுட்பங்களோட ஆபத்தில்லாமல் நல்லது ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பான முறையில் உலகத்துக்கு அறிமுகம் செய்வதை வரவேற்கலாம்.

0: எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது 4:45.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம், வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kW மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kW மோட்டார், 35 L ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டி இடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
4: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன். வருகிறது பாடல் இது சந்திரமுகி திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில்.

ஒலித்த பாடல் அது மஜா திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில் சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். ஸ்ரீ ஸ்ருபி நிகழ்ச்சிகளை தோற்று வழங்க உங்களுடன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பாங்க. இன்று நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற நான் ஜி ஆறு தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டியூன், ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: வவுனியா போலீசாரினால் 21 கிலோ மற்றும் 600 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். வவுனியா தோணிக்கல் லட்சப்பான வீதிக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த கஞ்சா போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: ஐரோப்பிய வலயத்தில் வெப்பநிலை அதிகரித்து செல்கின்றமையை அடுத்து பிரான்சின் பொது இடங்களில் மதுபான பாவனை மற்றும் விற்பனை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நண்பகலிலிருந்து மறுநாள் காலை வரை பொது இடங்களில் மதுபானம் அருந்துவது அல்லது விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இசை நிகழ்ச்சிகளின் போதும் மதுபாவனைக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்பெயின் பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக பாதிப்புகளை ஏற்படுத்திய அனல் காற்று கிழக்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளதாக ஐரோப்பிய வளிமண்டலவியல் பிரிவினர் சுட்டிக்காட்டினர். இத்துடன் இன்றைய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மழடா மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ருபி. இன்றையினாலும் கூட அப்படியே அட்டகாசமான சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்தும் கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 கேட்கலாம். எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து சூப்பரான பாடல்களையும் கேட்கலாம்.

0: சுற்று உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நூற்றி
2: நன்றி.

0: என்னை அறிந்தால் திருப்பத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். அடடா, மாலை பொழுதுல இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: முஹைதீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க சூப்பரா இருக்கீங்க, வழங்குது.
0: அப்புறம் சொல்லுங்க முஹைதீன், டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே முஹைதீன், அப்புறம் சொல்லுங்க, இன்றைய பொழுது வந்து என்ன மாதிரி, எப்படி எல்லாம் போனது? அப்படியா? ஓகே ஓகே, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக கேட்க போறீங்க? முதல் முறையா ஒரு பெண்ண பாக்குறோம் சொன்னா இந்த பாடல் வந்து கண்டிப்பா அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க, பா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி. அந்த பாடலை இப்ப கேட்டுட்டு வரலாம்.

0: இரண்டு திசமிட்டில் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன்.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: வணக்கம். யார் இது?
1: நான் நிஜாம் பேசுறேன், நீர்கோளம்.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஜாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: காலையில இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிஜாம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: கவலை.
0: நிறைய பேர் வந்து அப்படியே டீ குடிக்க ரெடி ஆகிட்டு டீ கப்போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாடல் நாங்க என்ஜாய் பண்ணி வந்து அப்படியே டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்காக அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது நம்மளுடைய ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக.

சித்திரை படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, இனிமையான மாலை மீறு வணக்கம் வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோட சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பொத்துவில இருந்து ஜமால் தீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய மாலை நேரம் வணக்கம் ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை ரொம்ப சதமா கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாலை நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், இணையம் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி தெஹியோவிட்டையிலிருந்து தயாலன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க.

0: நெறி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
4: சும்மா போய் மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள்

வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கருங்காலிச்சோலிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியிருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான். எனக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி தியத்தலாவிலிருந்து சிவகஜன் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மாலினியர் வணக்கம் சொல்லி மாலினியர் வணக்கம். மகன் சரோஷ், மகள் விஷானினி மற்றும் நிகழ்ச்சி கிட்டிருக்க அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி கலோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி கொண்டு அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட திறந்து மணிப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மேடம்
0: விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான படம் இருக்கு, யாரையெல்லாம் கேக்க போறீங்க?
1: மேடம் காவத்த நீலகாந்தம் மர்மா ரம்சி கணவன் பாலா பிள்ளையார் ராஜான் சித்மா அதே குட்டி சுவேதா வானொல்மன் அருமொழி முந்தாஸ்பிகம் வயதன் ஈடன் மரசும் சின்ன மகாதேவியன் கிரியர் ஜர்மா மாவனால மூர்த்தி இமானியா சோம்சி தயாலும் மச்சந்த பாபு கிருஷ்ணபன் ஸ்ரீகாந்த் பாதுகா சிந்தாங்க சங்கத்துறை மற்றும் பனாவத்த சரஜன்மா யாழ்ப்பாண சாந்தி அன்பான அறிப்பாளர் சிறு மேடம் உங்கள் காங்க பாடலை
0: நன்றி
1: நன்றி வணக்கம் நன்றி மேடம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஒலிக்காரமிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின்

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் தேசிய செயல்பாட்டை வலுப்படுத்த இணையுமாறு போலீஸ்துறை அமைச்சர் ஆனந்த் பொதுமக்களிடம் கோரிக்கை. விஷ போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்துக்கான காரியாலயம் திறப்பு. ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் செயல்பாட்டில் இணையும் இலங்கை ராணுவத்தினருக்கு ஜனாதிபதியிடமிருந்து பாராட்டு. வரி தொடர்பில் போலி பிரசாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு அமைச்சர் அணிலிடமிருந்து பதிலடி. டெங்கு நுழம்பு பரவலை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகள் கிராம சேவையாளர் மட்டத்தில் தீவிரம். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 அதிகரிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். ஒழிப்புக்கான தேசிய வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு இணையுமாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் வர்த்தகத்துக்கு எதிரான சர்வதேச தினத்துக்கு எதிராக முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் பாத யாத்திரையில் கலந்து கொண்டபோதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதான பாத யாத்திரைக்கு இணைவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போதைப்பொருள் பாவனை மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான பாத யாத்திரையும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் செயல்பாடும் மக்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான சர்வதேச தினம் இன்றாகும். அதற்கிணைவாக முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாத யாத்திரையொன்று இன்று முற்பகல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்களான ஆனந்த விஜயபால, சரோஜா சாவித்ரி பால்ராஜ், பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையின் தலைவரும் ஜனாதிபதி செயலாளருமான கலாநிதி நந்தித சனத்குமார் நாயக் ஆகியோர் தலைமையில் பாத யாத்திரை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய, பாதுகாப்பு பிரிவு பிரதானிகள், அரச நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். பாத யாத்திரை கொழும்பு சைத்திய வீதியில் ஆரம்பமாகி கொள்ளுப்பிட்டி சந்தியில் நிறைவடைந்தது. போதையற்ற தேசத்திற்காக அபிமானமிக்க பயணம் எனும் துணைப்பொருளில் இந்த பாத யாத்திரை இடம்பெற்றது. உலகின் எந்த இடத்திலிருந்தாலும் பாதிக்கப்படும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக முன்னிற்கும் ராணுவம் ஒன்று இலங்கைக்கு உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படைப்பிரிவில் இணைந்துள்ள படைவீரர்கள் உலகுக்கு எடுத்துரைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கையிலிருந்து மற்றொரு குழுவினர் இணையவுள்ள நிலையில் அவர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் செயல்பாடுகளுக்காக இலங்கையிலிருந்து 1132 பேர் இணைய உள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பனாகொட காலாட்படை பிரிவின் தலைமையகத்துக்கு வருகை தந்திருந்தார். ராணுவத்தின் 900 பேரும், போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 189 பேரும், கன்னிவடி மற்றும் வலையிலிருந்து அகற்றுவதற்கான விசேட பயிற்சி பெற்ற 43 ராணுவ வீரர்களும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர். ராணுவ வாகனம், இலங்கையில் தயாரிக்கப்பட்ட யுனிபஃபல் வாகனம், ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரால் வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத 2 வாகனங்கள் குறித்த குழுவினரிடம் காணப்படும். பிரதி அமைச்சர் ஓய்வுநிலை மேஜர் ஜெனரல் அருண ஜாயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வுநிலை ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா, முப்படை மற்றும் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரிகளும் இதன்போது இணைந்திருந்தனர். இலங்கைக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் பதில் தூதுவர், இந்திய உயர்ஸ்தானிகர் உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். அரசாங்கம் ஆரம்பித்துள்ள மின்கல எரிசக்தி களஞ்சிய கட்டமைப்பு வேலை திட்டத்தின் மேலும் 7 கட்டமைப்புகள் நேற்று மாலை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மின்சக்தியை நிலைப்படுத்துவதற்கும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்குமாக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மின்கல சக்தி சேமிப்பு முறையின் கீழ் மேலும் 7 களஞ்சிய கட்டமைப்புகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த 7 மின்கல சக்தி சேமிப்பு களஞ்சிய கட்டமைப்புகளும் பாணந்துறை, பலியத்து, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, வவுணத்தீவு, வாழைச்சேனை மற்றும் மகியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள மின்சார பரிமாற்ற உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன. குறித்த மின்கல சக்தி சேமிப்பு கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 280 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்க முடிவதுடன் தினமும் 70 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் விநியோக கட்டமைப்புக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. திட்டத்தின்கீழ் ஜூன் மாத ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட 8 கட்டமைப்புகளை தெரிவு செய்யப்பட்ட உபநிலையங்களுக்கு அருகில் நிறுவும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பணிகள் ஜூலை மாத இறுதியில் நிறைவடைவதுடன் அதன் மூலம் 80 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் விநியோக கட்டமைப்புக்கு வழங்க முடியும். நீண்டகாலமாக முறையற்று காணப்பட்ட வரி அறவீட்டு நடைமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஒரு சிலர் சமூகத்தை பிழையாக வழிநடத்தி போலியான விடயங்களை நடாத்தி வருவதாக அமைச்சர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். நாட்டின் வரி வியூகத்துக்குள் தொடர்ச்சியாக பிரச்சினைக்குரிய இடங்களே காணப்பட்டன. சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் மோசடிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி வீதம், வரி வகைகள் எதிர்காலத்தில் குறைக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும். தற்போது நாம் இருந்த

0: முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பேட்வரி அளவிடப்படுவது வர்த்தகர்களிடம் அல்ல, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வின் அடிப்படையிலேயே விதிக்கப்படுகின்றது. டெங்கு அபாயம் தொடர்ந்தும் அதிகரித்து செல்லும் நிலையில் நுழம்பொழிப்பு வேலைத்திட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 30 வரை அதிகரித்துள்ளதுடன் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 49,059 அதிகரித்துள்ளது. 112 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி டெங்கு அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் டெங்கு ஒழிப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா செயலகத்தின் பங்களிப்புடன் டெங்கு நோய் தடுப்பு தொடர்பில் ஊழியர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன்போது நிறுவனத்தின் உயர் முகாமைத்துவத்தினர் உள்ளிட்ட ஊழியர்கள் இணைந்திருந்தனர். பத்திரமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் சமில் சம்பத் உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் சிரமதானம் இடம்பெற்றது. நிறுவனத்தின் சுற்றுச்சூழலை நிறுவன ஊழியர்கள் சிரமதான பணியினூடாக தூய்மைப்படுத்தினர். இதேபோலே டெங்கு நோய் காரணமாக மட்டக்களப்பில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் டெங்கு நோயினால் அவர் உயிரிழந்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் பல இடங்களில் ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து விசேட டெங்கொழிப்பு செயல்திட்டங்களை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாநகர சபையினரும் அதற்கு பங்களிப்பு வழங்கியிருந்தனர். கல்லடி பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் டெங்கொழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு அவதான வலயங்களாக பெயரிடப்பட்டிருந்த ஹொரண நகரசபைக்குட்பட்ட பகுதியில், டெங்கு வலயகமாக பெயரிடப்பட்டிருந்த ஹொரண வடக்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பல குழுக்கள் இணைந்து டெங்கு நுழம்பு பெருக்கத்தை தடுப்பதற்கு புகை விசிறும் நடவடிக்கையையும் முன்னெடுத்திருந்தனர். குறித்த கிராம சேவையாளர் பிரிவில் மாத்திரம் 70 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மொடராக்களை பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்த பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க பணிப்புரை விடுத்துள்ளார். மொனராகலை மாவட்டத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் குமாரவத்த பராவில கும்புக்கன முப்பனவெளி பிரதேசங்களில் வாழும் பெருந்தோட்ட மலேக மக்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினார். மக்களின் அன்றாட பிரச்சினைகளை களத்தில் நின்று அறிந்து கொள்ளும் நோக்கில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின்போது மக்கள் தமது நீண்டகால கோரிக்கைகளை நேரடியாக பிரதி அமைச்சரிடம் முன்வைத்தனர். பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, பௌதீக வள பற்றாக்குறை, உயர்தரத்தில் கணிதம், விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளை ஆரம்பித்தல், அறநெறி பாடசாலைகளை மீள ஆரம்பித்தல் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகள், அடிப்படை வசதிகளுடனான வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. கிராமிய வீதிகளை புனரமைத்தல், சுத்தமான குடிநீர் வசதிகளை பெற்றுக் கொள்ளுதல் போன்ற அத்தியாவசிய தேவைகள் தொடர்பிலும் அரச வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் போது மொனராக்களை பெருந்தோட்ட இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் மற்றும் சுயத்தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பிலும் மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மக்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்து கொண்ட பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை பெற்றுத்தரும் நோக்கில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் பணிப்புரைகளையும் வழங்கினார். தெல்தனியவில் கார் ஒன்றினுள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட நால்வர் எதிர்வரும் 9 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி, குண்டசாலை போலீஸ் பயிற்சிக் கல்லூரியின் பொறுப்பதிகாரி மற்றும் குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ஆகியோரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நால்வரும் இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நீதவானினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: வெனிசுவேலாவில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய இரட்டை நில அதிர்வுகளினால் 235 பேர் வரை பலியாகியுள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்குண்டிருந்த பெண்ணொருவர் நிவாரணப் பணியாளர்களினால் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளார். இடிபாடுகளுக்குள் சிக்குண்டிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நில அதிர்வினால் சுமார் 4,300 பேர் வரை காயமடைந்துள்ளதாக வெனிசுவேலா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா். இடிந்து விழுந்துள்ள கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களின் கூக்குரல் நகரின் பல்வேறு பகுதிகளில் கேட்பதாக பிபிசி

0: செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. நில அதிர்வினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சுமார் 250 கட்டடங்கள் வரை நில அதிர்வினால் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக வெனிசுவேலா தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை வெனிசுவேலா நேரப்படி மாலை 6:04 அளவில் முதலாவது நில அதிர்வு 7.2 மேக்னிடியூட் அளவிலும், அதன் பின்னர் 39 செகண்ட்களில் மற்றொரு நில அதிர்வு 7.5 மேக்னிடியூட் அளவிலும் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நில அதிர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலாவுக்கான உதவிக்கரங்களை நீட்டுவதற்கு சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளார். நிவாரணப் பணிகளுக்காக கப்பல் மற்றும் விமானங்களை வெனிசுவேலாவுக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய வலயத்தில் வெப்பநிலை அதிகரித்து செல்கின்றமையை அடுத்து பிரான்சின் பொது இடங்களில் மதுபான பாவனை மற்றும் விற்பனை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நண்பகலிலிருந்து மறுநாள் காலை பொது இடங்களில் மதுபானம் அருந்துவது அல்லது விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இசை நிகழ்ச்சிகளின் போதும் மதுபாவனைக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்பெயின், பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கடந்த சில நாட்களாக பாதிப்புகளை ஏற்படுத்திய அனல் காற்று கிழக்கு திசை நோக்கி நகர உள்ளதாக ஐரோப்பிய வளிமண்டலவியல் பிரிவினர் சுட்டிக்காட்டினர். போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் தேசிய செயல்பாட்டை வலுப்படுத்த இணையுமாறு போலீஸ்துறை அமைச்சர் ஆனந்த பொதுமக்களிடம் கோரிக்கை. விஷ போதைப்பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்துக்கான காரியாலயம் திறப்பு. ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் செயல்பாட்டில் இணையும் இலங்கை ராணுவத்தினருக்கு ஜனாதிபதியிடமிருந்து பாராட்டு. வரி தொடர்பில் போலி பிரசாரங்களை முன்னெடுப்பவர்களுக்கு அமைச்சர் அணிலிடமிருந்து பதிலடி. டெங்கு நுழம்பு பரவலை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகள் கிராம சேவையாளர் மட்டத்தில் தீவிரம். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 235 அதிகரிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடி உத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3029 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 10, 25, 29, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச் வெற்றி இலக்கங்கள் 10, 25, 29, 30. நேற்றைய நாளில் மொத்தமாக 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,46,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,915 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 29, 58, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 29, 58, 61. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,74,59,289 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3,203 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 22, 47, 53, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 22, 47, 53, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 5, 3, 1, 5, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 5, 3, 1, 5, 7. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,37,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,06,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,364 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 11, 23, 41, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 11, 23, 41, 60. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 9, 5, 7, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 9, 5, 7, 5, 8. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 97,45,480 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,379 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 5, 57, 65, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 5, 57, 65, 71. 2 லட்சம் பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,42,50,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 30,22,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,033 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 10, 35, 42. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 10, 35, 42. 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,21,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 4, 4, 1, 3, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 4, 4, 1, 3, 8. 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,94,580 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய் சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 411 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 4, 1, 3, 8. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. 63,15,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: சரி, என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: திரை படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம்மா, யார் இது? பிரியா, எப்படி இருக்கீங்க?
1: பாடல் இருக்கு.
0: ஓகே மேடம், நன்றி
1: நன்றி அக்கா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரகுமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யாரும் இருக்கலாம் கேக்க போறீங்க?
2: பாட்டு
1: என்ன பாடல்?
2: இந்த வசந்த் இது பைரவி சிந்து பைரவி பாட்டு போ தரமா இந்த டைம்ல
1: இல்ல அந்த பாடல் இல்ல இன்னைக்கு.
2: அப்ப பின்ன வசீகராவில் ஒரு பாட்டு.
1: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா?
2: ஓகே,
1: நன்றி.
2: தேங்க்யூ.

0: ஹிந்தி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே பேசல. இன்னும் ஒரு சந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

0: மலையாள திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: வேறுவல பியூட்டி ஷோ ஃபர்சான்.
0: ஃபர்சான், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ரேடியோ சவுண்ட் குறைச்சு வச்சுட்டு பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: கொஞ்சம் இருக்கிறீங்க. காணுமா?
0: ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: ஓகே ஓகே. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படியா? ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: இங்க பியூட்டி ஷோல வேலை புரியும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கட அங்கல் ஒண்டிக்கிறார், பாசி அங்கல் ஒண்டி சொல்லி, அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும், எங்கட பாஸ் இருக்கிறார் ஜஹான் பாஸ் ஆகியோருக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி. வணக்கம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மதுவாச்சில இருந்து இஷ்மியா கதைக்கிறேன்.
0: இஷ்மியா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வீட்டுல பாட்டு கேட்டுக்கா, குட்டிஸ்லாம் நிறைய டாக் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: தாத்தா மாதிரி நானும் மறந்த கொடி பிள்ளைகள்லாம்.
0: ஓகே ஓகே, என்ஜாய் பண்ண சொல்லுங்க, சரியா?
1: ஓ, நல்ல பாட்டு போடுறீங்க, வாழ்த்துக.
0: நன்றி நன்றி. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: இல்லக்கா, இன்பதான்.
0: ஓகேம்மா, சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பாட்டு கேப்பன் தருவீங்களா? அன்றைக்கு தரல நீங்க.
0: என்ன பாடல்?
1: கந்தசாமியில இருந்து இன்னைக்கு அலைக்கா, அந்த சாங் தாரீங்களா?
0: நன்றி பாய்.

0: Mumbai's number one Tamil radio station, Vasanam FM.
1: குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: என்ன
0: பேர் உங்களுக்கு?
1: வினோத்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, என்ன ஒரே வார்த்தையில என்னமா?
1: உங்க வீட்ல எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: நல்லா கஞ்சா சாப்பிடுங்களா?
0: ஓகேமா, ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: அஞ்சலி
2: தேவியடா, பிளாக் அண்ட் ஒயிட்,
3: மிடில் சரோஜா தேவியடா, சன்ட்லே நம்ப சிம்ரானுடா,
2: ஈஸ்ட்மென் கலர்ரா
3: சிம்ரான நினைச்சு

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் என்டி நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் மதுபாலகிருஷ்ணன்.

வாக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் சங்கர். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீஷூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9:01.

0: வசந்தத்தின் வசந்த நிலா, ஒரு வார இறுதி. இந்த வார இறுதிய சோகமா கொண்டாடலாமா? சோகமா கொண்டாட போறீங்களா? பாடல்கள் என்றாலே கொண்டாட்டம் தானே. சோகமாக கொண்டாடலாமா இல்ல கொண்டாட்டமாகவே கொண்டாடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் குழப்பங்கள் இருக்கும். இந்த ஒரு நொடியை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடலாமா, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த நொடி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு யோசிச்சு அந்த சோகத்துக்குள்ள மூழ்கிடலாமா அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அதை அப்படியே ரசிச்சுட்டும் போயிடலாம். சில நேரங்களில் இந்த அழகான தருணங்களை ஆராய போயிட்டு அந்த அழகிய தருணங்களில் இருக்கிற அந்த அழகியலை கெடுத்துக்கவும் கூடாது. அதே மாதிரி உணர்வுகளுக்கு உருவம் கொடுத்தும் உணர்ச்சிகளை நம்மை ஆளவிட்டும் பார்த்து விடவும் கூடாது. அழைப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி எண்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வசந்தின் லாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது யார் நிகழ்ச்சியில் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். முதலாவதா வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், யார்?

0: நான் சப்புமார் கண்ட பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கேன். இங்க திடீர்னு நிலா ஒரு கிழமையா காணாம போயிட்டு.
1: நிலா எப்போது வருவன்னு தெரியாது இல்லையா, ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கறதுனால இப்ப இனி நிலா அடிக்கடிதான் வரும், எப்பவுமே இருக்காது.
0: ஆமா,
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு, இல்ல என்ன கவிதை எதுவும் சொல்ல போறீங்களா
0: இன்னைக்கு? பாடல் எல்லாம் ரொம்ப இனிமையா இருக்கின்றது. இரவா பகல அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். எனக்கு இந்த சாதன சர்க்கம் பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ மை காட், சூப்பரா சிங்கர் இல்லையா? என்ன பாடல்
0: ரொம்ப வித்தியாசமா பாடிருப்பாங்க பாடல். அவர்கள் அவங்களோட பாடல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். குரல் எல்லாம் ரொம்ப அவங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு குரல்.
1: ஆமா, என்ன சாங் வேணும் அவங்களோட சாதன சர்க்கம் உங்களோட?
0: நன்றி.
1: இதமான இந்த இரவு பொழுதினில் இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு வசந்த நிலாவில். நான் உங்கள் சங்கர்.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நாமளா எவ்வளவு பிராங்கா இருக்கும், நமக்கு ஒரு பொண்ணு கிட்ட லவ் வந்துட்டா நேர போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடேங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்து கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லா நேரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையோ இல்லை சூழ்நிலையோ இல்லை ஒரு சூழலோ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரம் நம்ம சின்னதாக ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு சில நேரங்களில் பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு சில நேரம் ஓகே இரவுக்கு பெருசாலாம் சாப்பாடு வேணாம், ரெண்டு சமோசா ஒரு டீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சி நம்ம யோசிச்சுட்ருப்போம். அதே மாதிரி ரெண்டு சமோசா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போய் சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு முடியாடனா நல்லா இருந்துச்சு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது ஒரு முழு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு காசாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சில நேரம் இதுக்கு நம்ம பிரியாணியே சாப்பிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த பொழுதில் அந்த பொழுதை நாம் ரசித்தோமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் அது வாழ்கிற நாமளுமே வந்து ரசனையோடும் ரசிப்போடும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு. இதமான இரவு நேர வணக்கம், வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லி நிராஸ் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டார்வலி. வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷான், சபினாஷ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவினாசி வஜயந்தி மாலா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் சொப்புமால் கந்த இருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வசந்தகுமார் அழைப்பிலையும் வந்திருந்தார் இல்லையா, இங்கேயும் வந்து சாதனா சர்க்கம் பாட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டுகிட்டே இருங்க, உங்களுக்காக அந்த பாடல் தரேன். அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். ஸ்டார் படத்திலிருந்து மனசுக்குள்ள ஒரு புயல் மையம் கொண்டது அந்த பாட்டு வேணுமா? சரி, யார் கேட்டிருக்கா? கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் கேட்டிருக்காங்க. கொழும்பு 15 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ஷினி குணசேகரன் வந்திருக்காங்க நிகழ்ச்சியோடு, மதுரையில் இருந்தாம், சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அரசு வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் கின்யா மருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி மில்டன் வந்திருக்காங்க கருங்காலிச்சோலையிலேருந்து. ஆயண்ணா இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் நவீன் வந்திருக்காங்க. அடுத்து ரெஜினால்ட் வந்திருக்காங்க, இரவு வணக்கம் சகோதரான்னு சொல்லி. இரவு வணக்கம் சொல்லி ரஞ்சினி வந்திருக்காங்க, ரின்தாஸ் வந்திருக்காங்க. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவின் மடியில் நான், இரவின் மடியில் நான் சாய்ந்தேன், பகலில் காயங்கள் ஆறட்டும் என்று. நிலவு தலை கோத, நட்சத்திரங்கள் வெளிமூட, மௌனம் என் கண்ணீரை துடைக்கிறது. யாருக்கும் சொல்லாத ரகசியங்கள் இருட்டில் கொட்டி தீர்க்கிறேன். வெளிச்சம் கேள்வி கேட்கும் போது இரவு மட்டும் பதில் சொல்லாமல் அணைகிறது. தோல்விகள் தொலைந்த இடம் இரவு, நாளைய கனவுகள் பிறக்கும் இடம். இரவின் மடியில் நான் குழந்தை, விடியலுக்காய் காத்திருக்கும் நம்பிக்கை. இரவு வணக்கம் சங்கர் புஷ்பராஜ், நான் ராஜ்குமார் ஹல்தமுல்லையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, இந்த இரவு எப்படித்தான் எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? இந்த இரவோடு நீங்களும் என்னோடு கதை பேசலாம். கதை பேசி இணைந்து கொள்ள காத்திருக்க வேண்டாம். இரவின் மடியில் தனிமைகளோடு நாம் பேசுகின்ற பொழுதினில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழும். சொல்லாத காதலுக்கும் சொல்லி சென்ற காதலுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். 20 கோடி நிலவுகள் கூட தோன்றி உங்கள் காதலுக்கு சாட்சி சொல்லலாம்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது. எல்லோரும் மனசுக்குள்ளேயும் இப்படி ஏராளமான புயல்கள் இருக்கும். அந்த புயல்கள் எல்லாம் புழுதியாய் மாறி உங்கள் வாழ்க்கைக்குள் அதை அல்லது உங்கள் வாழ்க்கையை அதற்குள் மூழ்கடிக்க நினைத்தால் அதுக்கு இடம் கொடுக்காமல் என்ன பண்ணிடணும், புயல்லே நாங்கள் பொறிக்கடலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துடணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லையா? அலுப்பினை ஏற்படுத்தி என்னுடைய நினைந்து கொள்ளுங்கள். 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? நல்லா இருக்கேன் லட்சுமி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன் லட்சுமி. அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
1: வாழ்க்கை எல்லாம் போகுது, நல்லபடியா போகுது.
0: ஆ, லட்சுமி அப்படிங்கறதுனாலயே லட்சுமி கடாச்சமா போகுதா உங்க வாழ்க்கை?
1: ஆமா.
0: சரி லட்சுமி, யாருக்காக எல்லாம் அடுத்த பாடல் கேட்க போறீங்க? சொல்லுங்க. அது கவிதா இல்லையா? நான் சொல்றேன் சொல்லுங்க.
1: அடிக்கடி பார்க்கின்ற எல்லோரையும் நேசிக்க முடியாது, ஆனாலும் நேசிக்கின்ற ஒருவரை அடிக்கடி பார்க்க முடியாது.
0: கவிதையை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்களே.
1: சுருக்கமா சொல்லிட்டேன்னா?
0: 1000 வார்த்தைகளோட அர்த்தம் புரிந்த 2 வார்த்தைகள் ரொம்ப ஆழம் மிக்கது. அப்படியா? நான் ஏதோ சொல்றேன் ஓன் சொல்லி சமாளிச்சிருவேன் தானே
1: சொன்னீங்க?
0: இல்ல, இவர் ஏதோ சொல்றாரு ஓன் சொல்லி சமாளிச்சிரும் சொன்னீங்க
1: நீங்க.
0: உண்மையதான் சொல்றேன்.
1: நீங்க வந்தா மட்டும் எனக்கு லைன் கிடைக்கும். ரொம்ப நன்றி லைன்
0: கொடுத்த. இந்த லைன் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பட்டனை தட்டுவே வர்றவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான்.
1: நன்றி.
0: சரி, இந்த இரவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் தங்களோட ஆசைகளையும் விருப்பங்களையும் கவிதையினூடாக கூட சொல்லுவாங்க. நாள் பூரா வேகமாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஆனால் இரவு வந்தால் மட்டும் இந்த காதலும் கவிதையும் எங்கிருந்தா வரும்னு தெரியாது. அது இரவுக்கு நன்றி சொல்வதா, இல்லை நிலவுக்கு நன்றி சொல்வதா, இல்லை உங்களை கவிதை சொல்ல வைக்கிற இந்த வசந்த நிலாவுக்கு நன்றி சொல்வீங்களா?

பேதமான இந்த இரவு பொழுதனில் வசந்தத்தின் வசந்த நிலாவில் இரண்டாவது மனத்தியாலத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். அது எப்படியோ தெரியல, இந்த காலை நேரங்களில் நேரம் அவ்வளோ வேகமாக ஓடுறதே இல்லை. ஆனால் இரவு பொழுதுகளில் நேரம் வேகமாக ஓடினாலும் நம்ம நினைவுகள் நின்று நிதானமாக நம்மை பார்த்து பல கேள்விகளை கேட்டுவிட்டு தான் போகும் இல்லையா. இப்படியான 1000 கேள்விகள் இருக்கலாம், ஆனாலும் அன்பானவரின் முகம் பார்த்தால் அத்தனையும் மறைந்து போயிடும் இல்லையா. நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்க. 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களையும் உங்களது பதிவுகளையும் பதிவிடலாம். இப்போது என்னவனுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு சகோதரி. பார்ப்போம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. என் கண்கள் தேடும் முகம் நீ, என் இதயம் பாடும் ராகம் நீ, தொலைவில் இருந்தாலும் அருகில் இருப்பது போல் ஒவ்வொரு நொடியும் என்னுள் வாழ்பவன் நீ, என் சிரிப்பின் காரணமும் நீ, என் கனவின் அழகும் நீ, வாழ்க்கை முழுவதும் என் கையை பிடித்து நடக்க வேண்டும் என்று இதயம் ஆசைப்படும் என் அன்பான என்னவன் நீ. என்னவனுக்காய் இந்த கவிதை, எத்தனை இரவுகள் உன் நினைவில், எத்தனை பொழுதுகள் உன் கரம் பிடித்து நனவில்,

கவிதை எல்லாம் சொல்லும் காதலி கிடைக்கிறது அரிது. அந்த கவிதைக்குள்ள உங்களோட வாழ்ற மாதிரியான காதலி கிடைக்கிறது, அதை விட மிக அரிது. இப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்ற இந்த வாழ்வு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நானே சொல்கிறேன், கேளுங்கள்.

0: வசந்தத்தின் வசந்த நிலாவோட இணைந்திருக்கிறோம். நமக்கு பிடிச்சவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள சில கட்டுப்பாடுகளையும் நம்ம நமக்குள்ளேயே விதிச்சிருப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறி நாம் எதிர்பார்க்காத ஒருத்தர் எதிர்பார்க்காத தருணத்தில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து அவர் தான் எல்லாமாவும் மாறிடுவார். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கேள்விகளையும் பதில் தெரிய முடியா அல்லது பதில் தேட முடியாத சில நினைவுகளையும் தந்திருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு தேடி ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நாமளே யோசிப்போம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு 0312-2775-0 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம், யார் இது?
1: வணக்கம்.
0: பொது நேர் மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அழைப்பு கிடைச்சதும் திக்கு முக்காடிக்க வார்த்தைகள்
1: சந்தோஷம்.
0: அப்புறம் கவிதை இருக்குமே இன்னைக்கு உங்களுக்கு?
1: கவிதை இருக்குது,
0: சொல்லலாம்.
1: பக்கத்தில் நீ இருந்தால் வெக்கத்தில் நான் இருப்பேன், வெக்கத்தில் நீ இருந்தால் எந்த பக்கத்திலும் நான் இருப்பேன்.
0: எந்த பக்கத்துல இருப்பீங்க?
1: பக்கத்தில் நீ இருந்தால் வெக்கத்தில் நான் இருப்பேன், வெக்கத்தில் நீ இருந்தால் எந்த பக்கத்திலும் நான் இருப்பேன்.
0: அருமை அருமை அருமை. சரி, யாருக்காக அடுத்த பாடல்?
1: இந்த பாடுதாங்க. நின்னடி என்னது
0: இப்போ அந்த பாடலின் வரிகளின் அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேக்குறேன். நில்லடின்னு சொன்னா நம்ம நிக்கணும் தானே இல்லையா? நிக்காம ஓடுனா எப்படி?
1: நீங்களும்
0: தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்க. வசந்தத்தின் வசந்த நிலாவோட இங்க தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கும்னு நான் சொன்னேன். அப்படி இங்க ஒருத்தர் ஒரு வரையறை இல்ல, அவர் வந்து ஒரு விடயம் சொல்ல வராரு, கேட்டுத்தான் பார்ப்போமே.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: நீ என் காதலியானால், ஆஹா என்னவெல்லாம் தருவார் பாருங்க. அப்படி இருக்கும்போது அது எதுவுமே அவர் தர்றது கிடையாது, நதி தருவாராம், மேகம் தருவாராம், பூ தருவாராம், எல்லாமே இயற்கையிலேருந்து கிடைக்கிறது. அப்போ உங்களை உண்மையாக காதலிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, இந்த இயற்கை தான். இது வந்து ஒரு சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன், அந்த பாடல் கேட்கும்போது எனக்கு தோணும் விடயம். பட் இருந்தாலும் காதலிக்கும் போது காதலுக்காகவும் காதலிக்காகவும் காதலர்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலான்னு தோணும். ஏன்னா அது எல்லாமே நம்மளோடதுன்னு காதலிக்கும் போது தோணும், எடுத்து கொடுக்கும்போது தான் தெரியாது நம்மளோடது இல்லை. சரி, இப்படி இருக்கும்போது எப்போவுமே ரொம்ப சோகமாகவே பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் சந்தோஷமும் வேணும் இந்த இரவு பொழுதுன்னு வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். அலுப்பினை படுத்தினோட இணைந்து கொள்ளுங்க. 01212705001 அல்லது 01212705111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார்? அரபு நகர் பேசுறேன்.
0: அரபு நகர், சவுதி அரேபியால. பரிசா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? பாடல்லாம் சூப்பர் பாடல்கள். உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்களும்.
0: நன்றி அம்மா, நன்றி. சொல்லுங்க பர்சா, ஏதாவது சொல்லணும்னு வந்தீங்களா நீங்க?
1: இவன் பாட்டுங்களே,
0: எப்படி சொல்லணும்னு வந்தீங்களா? கேட்டது தவறு நினைக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன பாடம் நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்க?
0: எல்லாமே என் விருப்பத்துக்கு தானே தந்துட்டு இருக்கேன். அப்பப்போ யாராவது கேட்டாங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு தருவேன். சரி, அடுத்து வந்து உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று நான் வச்சிருக்கேன். நீங்க சொல்லாததுனால நான் உங்களுக்கு சொன்னியா சொன்னியா பாடல் வச்சிருக்கேன். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: எனக்காகவும் பக்கமா கேட்டு கொண்டிருக்கோம், எல்லாருக்கும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒருத்தர் பாடுனாலே சில நேரங்கள்ல இந்த பாடலாம் கேட்கும் போது சூப்பரா இருக்கும். ரெண்டு பேர் பாட வராங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு பார்ப்போம்.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். இந்த இரவு பொழுதினில் இறுதி மனுத்தியாலத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோட. 0112-2775-0003 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் பதிவிடுங்க அப்படிங்கிறதையும் நான் என்னை ஓட்டிட்டு இப்போது அழைப்பில்லையா. வணக்கம்
1: சார். வணக்கம், நான் செல்வதார்
0: மொய்தீன். எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன் மொய்தீன். அப்புறம் என்ன நடக்குது? அப்படியா?
1: என்ன
0: மாதிரி பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: என்ன
0: பாட்டு கவலையப்படாதீங்க, நாளைய தினத்துல நான் உங்களுக்கு வந்து அந்த பாடல தருவதற்கான ஏற்பாடுகளை செய்யறேன். சரியா? சரி, சொல்லுங்க பாக்கலாம். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: மற்றும்
0: ஒருத்தரை பிடிச்சிருச்சுனா பேசிட்டு இருப்போம், எப்பவுமே அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? சம்பந்தப்பட்டவங்கள்ட்டையும் சொல்லணும் இல்லையா? சொன்னால்தானே புரியும், காதலும் தெரியும்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இதமான இந்த இரவு பொழுதுனில் உங்களோட நான் இருக்க போவது இன்னும் கொஞ்ச நேரம்தான். அந்த கொஞ்ச நேரத்திலும் நீங்கள் என்னோட இணைந்து கொள்ளுங்கள். எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். பாப்போம் இப்போது ஃபேஸ்புக்கில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐசகோ சாங் செலெக்ஷன் 100% சூப்பரான். அவங்க மனைவிக்காகவும் மகனுக்காகவும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பிரணவ் வந்திருக்காரு. இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தயாளன் வந்திருக்காரு தெய்யோ விட்டையிலேருந்து. இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க மேரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அக்கரைப்பற்றுலேருந்து நிஷார் வந்திருக்காரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி என்னோட இணைந்து கொள்ளலாம். உடனே விரைந்து வாங்க. விரைந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வசந்த நிலாவில் இருக்க போகும் எந்த கொஞ்ச நேரத்தில் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். உங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட காதல் இல்லை இந்த இரவு, இந்த இரவு தரும் அந்த இனிமை அல்லது மனது சொல்ல துடிக்கும் இந்த நினைவு, இவை எல்லாவற்றையுமே என்னோட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இது வசந்த நிலா.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் நானே இங்கிருந்து கிளம்பிடுவேன். அப்படி நான் போனாலும் சில பேரோட காதலும் சரி, அவர்கள் சொல்ல துடிக்கின்ற வார்த்தைகளும் சரி, காற்றலையில் தவழ்ந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படி காற்றலையினூடாக நம்மளோட பேச வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: வணக்கம். சங்கர். அனிஃபா.
0: அனிஃபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. அதே போல
0: தங்கத்தாமரை மலகளே. அரவிந்த் சாமி பாட்டா?
1: ஒரு கவிதை இருக்குடா,
0: சொல்லலாமே.
1: பாலினம் தேடுவதும் காதல், பெற்றவர்களை பார்ப்பதும் காதல், மழலை மொழியும் காதல், வயோதிப பொக்குவாய் சிரிப்பும் காதல், கல்வியும் காதல், கலடியும் காதல், மதமும் காதல், மனமும் காதல், மண்ணின் மீது மனிதனுக்கு காதல், மனிதன் மீது மண்ணுக்கு காதல், மனமும் காதல், எங்கும் காதல், எதிலும் காதல். நன்றியுடன் தோப்பூர் அனிஃபா.
0: நன்றி. நன்றி அனிஃபா. நீங்க
1: கடலை கட்டுவதற்கு வத்தலை ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜித், தோப்பூர் நோடின் சிராஜ், செல்வநகர் மொஹைடீன், என் அன்பு அறிவிப்பாளர் சங்கர் புத்தராஜ் காண்டியும், அனைத்து நேரங்களுக்கு அணிகாப்போம். தங்க தாமரை மகளே வாழி அந்த பரல முடிஞ்சா தர பாருங்க.
0: சரி, நன்றி.
1: நன்றி. நன்றி. வாய்ப்பு. நன்றி.
0: சரி, நீங்களும் என்ன பண்ணலாம், இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட நான் இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் கேட்டு மகிழலாம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

இதுமான இந்த இரவு பொழுதினில் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி நல்ல பெருமாள் வந்திருக்காங்க. சரியா, அடுத்ததான் அன்பான இரவு வணக்கம் சங்கர் தம்பி, எப்படி? நல்ல சுகமா? நானும் சுகமாக இருக்கிறேன். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு பாடல் எல்லாம் மிகவும் அருமையானது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்ணா அவங்க. ஆய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி வத்தலையிலிருந்து யுவராணி கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க ஊர்குடவத்தை தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் அவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரையம்பதியிலேருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி சென்னை சிங்கர் வந்திருக்காரு சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொண்டமன்னாறு செல்வசந்தியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மாத்தல வாரிய பொருளிலிருந்து நீலமேகம் தேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சாரி சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி துஷ்பிரியா சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம்லேருந்து ஃபாயிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு ஃபாயிஸ். கலையாத இரவுகளை முதல் நாள் காதல் வரவேற்கிறது. கலைந்தாலும் தெரியாத இரவுகளை மது காதல் தொடர்கிறது. மலர்களில் எத்தனை வர்க்கம், அவள் எந்த மலரின் முகவரி புரியாமல் போனது இரவுகளுக்கு அப்படின்னு சொல்லி கவிதை ஒன்றை சொல்லியிருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் உங்களோட இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து யார் வந்திருக்கானா, கிருஷ்ணபிள்ளை வந்திருக்காங்க. இனிய நேர இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நபரோட வந்திருக்காங்க. ஹட்டன்லேருந்து மாலா பெனாட் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பசரையூர்லேருந்து பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி இலக்கம் 20 நானோவிலிருந்து வந்திருக்காங்க அருணா சுதன். இன்னும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு. இறுதியாக ஒருவர் கந்தலாயிலிருந்து கே உதயன் வந்திருக்கார். அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி, நீ தூரத்து நிலவாய் ஆகாயத்தில் அற்புத படைப்பாய், ஆனாலும் என் அழகியவளின் முகத்தை போல் நீ அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையோடு வந்திருக்காங்க. சரி, இன்றைய தினம் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் இனிமையான இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன். இந்த வார இறுதி உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார இறுதியாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்னுமொரு நாளில் இன்னுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வர் காற்றலையில் முதல்வர்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம் வணக்கம். இன்றைய நாள் 2026 ஜூன் மாதம் 27 திகதி சனிக்கிழமை. மீண்டும் ஒரு காலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கு 0112-5001 கதை போல 0112-5111 அல்லது உங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வரிசையில் வசந்தத்தின் காலை போல் தின் வாழ்த்துக்கள். சந்தசுஜாரல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்புடன் இனிய காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளோம். ஆரையம்பத்திலிருந்து இதயரத்தினம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா யாவரும் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். ஹாய் அன்பான் இனி கால் நேர வணக்கம். மாஷி ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி

பெரிய நிலாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான காட்டினர் வணக்கம் சகோதரி, நானும் சந்தோஷிச்சாரு நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சந்தைகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவளியிலிருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன், ஜமனா, கிஷாந்தன், சீனு ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காணினர் வணக்கம், இன்றைய பொழுது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் சொல்லி ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா காணி வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கொட்டக்கலை ட்ரைடன், வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி முத்து கிருஷ்ணன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வரலாம்.

பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக உள்ளதுன்னு சொல்லி மயூரன் நைனா தேவு இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி கென்யா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி யோகராஜா நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இனியும் நிகழ்ச்சியோடு இத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் வசந்த சிந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன், காலை வணக்கம் சகோதரி. வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாடிலிருந்து முருகீசன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி அன்பான காலை நேர் வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவன் துணை புரிய வேண்டும் சொல்லி தனலட்சுமி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அழகு சுந்தரம், ராஜலட்சுமி அம்மா, பாதுக்கு சின்னத்தம்பி, பூமிக்கு அனைவரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர் வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்துகளிலிருந்து அரசும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்கள்.